ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 20 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஆர்ட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் மலையமாருதம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 5:59 நிமிடம். குரலமுதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 7, மக்கட்பேறு குரல் எண் 10. குரலும் பொருளும் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு செய்யும் உதவி இவனை பெற இவன் தந்தை என்னதவம் செய்தானோ என பிறர் பாராட்டும்படி நடந்து கொள்ளுதலே ஆகும். குரலும் பொருளும் மீண்டும் மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு செய்யும் உதவி இவனை பெற இவன் தந்தை என்னதவம் செய்தானோ என பிறர் பாராட்டும்படி நடந்து கொள்ளுதலே ஆகும். குரலமுதம் கேட்டீர்கள். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 7, மக்கட்பேறு குரல் எண் 10.

0: நிலையத்தில் நேரம் 6:01, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பில் முதலில் திரைக்கானம் இடம்பெறும் நேரம் காலை 7:25 குட் மார்னிங் நில்கிரிஸ் நிகழ்ச்சியிலும், 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியிலும், 9:00 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியிலும் இடம்பெறும். 1:55 திரைக்கானமாக இடம்பெறும். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதைத் தொடர்ந்து வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 5:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பொன் மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி இடம்பெறும். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 7:00 திரைகானம். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களாக குட் மார்னிங் நில்கிரிஸ். இதில் புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து உணவே உணதம் இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 கணபதி உலா. தஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோயில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவுகளா நண்பர்களா. 12:05 காங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:45 மாநில செய்திகள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம். மாலை 4:00 எதிரும் புதிரும் நான் யார். 5:00 செய்திச் சுருக்கம். 6:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல். நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. சிக்கல் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம். ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் 6:05 காங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்தும் அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. The 18th BRICS summit will get underway at Bharat Mandapam in New Delhi tomorrow, with the national capital putting its finishing touches in place for the grand event. The two-day summit will bring together 11 major emerging and developing economies, including Brazil, China, Egypt, Ethiopia, Indonesia, India, Iran, Russia, Saudi Arabia, South Africa and the UAE. The theme of India's Chairship 2026 is Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. World leaders, including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, President of South Africa Cyril Ramaphosa, Egyptian President Abdel Fattah al-Sisi, Indonesian President Prabowo Subianto, Iran President Masoud Pezeshkian, Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan, and Prime Minister of Ethiopia Abiy Ahmed Ali will participate in the summit. Brazil will be represented by Foreign Affairs Minister Mauro Vieira. Saudi Arabia's Minister of Foreign Affairs Prince Faisal bin Farhan Al Saud will also participate in the summit. Malaysian Prime Minister Anwar Ibrahim and Vietnamese Prime Minister Lee Minh Hung are the other heads of state who will attend the summit. United Nations Secretary General Antonio Guterres, Director General of WHO Dr. Tedros Adhanom Ghebreyesus, and President of New Development Bank Dilma Rousseff are among the heads of international organizations who will participate in the event. Prime Minister Narendra Modi is likely to hold bilateral talks with Russian President Vladimir Putin today. The President of Russia and Foreign Minister of Brazil arrived in the national capital last night to participate in the summit. The President of South Africa is set to arrive this morning. Presidents of Iran, Indonesia, Egypt, Philippines and Burundi, Crown Prince of Abu Dhabi and Prime Ministers of Malaysia and Ethiopia are scheduled to arrive later today. Prime Minister Narendra Modi will have a series of bilateral meetings on the sidelines of the summit. In view of the upcoming BRICS summit, Delhi Traffic Police has informed that traffic diversions and regulated movement will be in place across key routes in Delhi today from 2 p.m. to 8:30 p.m. During this period, Sardar Patel Marg, Teen Murti Marg, 30 January Marg, Rajesh Pilot Marg, Subramaniam Bharti Marg, Mathura Road, Motilal Nehru Marg, Dr. Zakir Hussain Marg, Africa Avenue Road, Shantipath, Janpath, Ashoka Road, Barakamba Road, Niti Marg, Panchil Marg, Kamal Aturtak Marg, Press Enclave Road and Lala Lajpat Rai Marg, along with connecting roads, will be affected. Meanwhile, Delhi Metro has informed that all metro stations will remain open until further notice with regard to multiple queries received on the closure in view of the BRICS summit. Prime Minister Narendra Modi said that India supports a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Mr. Modi stated this while virtually addressing the first edition of International Space Summit at Paris in France yesterday.
2: India's approach is rooted in Vasudhaiva Kutumbakam, that is, one earth, one family, one future. This spirit must now travel beyond earth. We support a safe, secure, peaceful and sustainable space domain anchored in international law, dialogue and multilateral cooperation. Scientific data must serve the common good with openness and integrity. India's space journey reflects this philosophy.
1: Parliamentary Affairs Minister Kiran Rijiju has described the parliamentary form of democracy as the best form of governance in the world. He was addressing students of Jawahar Navodaya Vidyalaya after presenting awards of 27th National Youth Parliament Competition 2025-26 at GMC Balyogi Auditorium in Parliament House. In cricket, India thrashed Bangladesh by 40 runs in the first semi-final of the Women's Asia Cup 2026 at the Dubai International Cricket Stadium, securing their place in the final. And that is the end of this news bulletin.

0: நேரம் இப்போது 6:10. ஆகாஷவாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்திரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா. இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள் என்ன ஒரு அழகான காலம் அது. மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான். கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்து கதை சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு பாசம் அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருந்ததால் தான். சிரிப்பு கோபம் பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம் குறிப்பாக தமிழாசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள் விக்ரமாதித்தன் கதைகள் லைலா சிந்துபாத் கதைகளையெல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பினைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள் வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள் சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது. என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர்க்கதையெல்லாம் நமக்கு எதற்கு, இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன் படைப்பு திறன் அதிகரிக்க ஆளுமை பண்புகள் வளர கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதொரு உலகு படைக்க நல்ல ஆளுமைகளை உருவாக்க சாதனையாளர்களை உருவாக்க கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

நேரம் 6:15, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. அருளிசை பக்தி பாடல்கள். கேட்கும் முன் சிந்தனை ஒன்று. எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்னும் எதுவும் உன்னுடையது ஆகாது. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. சொன்னவர் புத்தர்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: தங்களை தாங்களே புதுப்பிக்காதவரை யார் நினைத்தாலும் உங்களை மாற்றவும் முடியாது, உங்களை சுற்றி மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இந்த சிந்தனையோடு தொடங்குகிறது அடுத்த பாடல். பாடியவர் ஹேமாஜான் அவர்கள்.

சிலர் எப்போதும் மகிழ்ச்சியான உள்ளத்துடன் இருப்பார்கள். காரணம், அவர்கள் எப்போதும் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த சிந்தனையோடு நிறைவு பாடலாக வருகிறது அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 6:41 நிமிடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. வானிலை அறிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: முதலில் வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருந்து அடுத்த 3 லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 18 to 22 degrees Celsius ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 to 10 degrees Celsius ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 to 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40 to 60% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 to 8 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 உங்கள் ஊட்டியபம் 101.8 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: கிழங்கு விதையும் நல்ல குவாலிட்டியா பிடிக்கணும். அதே வந்து கொஞ்சம் பெருசா போட்டா தான் செடி கொஞ்சம் நல்ல இதா வரும், ஹெல்த்தியா வரும். நம்ம வந்து பொடி கிழங்கு போட்டோமா அதுக்கு தகுந்த ஹெல்த்தி கம்மியா வரும். பெரிய கிழங்கு போடும் போது 2 துண்டு பிடிக்கிற இடத்துல 2.5 துண்டு பிடிக்கும் ஒரு மூட்டை காட்டுக்கு. அப்போ வந்து செலவு அதிகம். அது வந்து கண்டிப்பா எருவு போட்டாகணும், சீமெருவு போட்டாகணும், நாட்டெருவு போட்டாகணும்.

0: விவசாயிகளுக்கான பொது ஆலோசனைகள். பட்டாணி பயிரில் ஃபியூசேரியம் வாடல் நோயை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன் டாசிம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழையில்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கசப் அல்லது என்ற 2 கிராம் மருந்தை 1 லிட்டர் அளவு அல்லது குளோரோதனோலில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலா ஆகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய 3 அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு

0: செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஹாஸ்டல் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான ஒரு புதிய ஒரு வளாகத்தை நாம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். குளம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்களை நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், சங்கராபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தையொட்டி தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின்போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்கு

0: டி அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின்போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் வாழ்வியலில் இரண்டரை கலந்திருக்கும் கதைகள் தான் இந்த தொல்கதைகள். இது மூலயமா தான் நிறைய அவர்களோட மருத்துவ அறிவு, பாரம்பரிய நிகழ்வுகளை வந்து நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுத்துட்டே வராங்க. நான் சந்தித்த மிகப்பெரிய ஆளுமைகளில் வந்து பூவார் கிளின்ற ஒரு அம்மா. அந்த அம்மா வந்து எபநாடுன்ற கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பயணப்படுறோம். அந்த கிராமத்தில் அவங்க தேக்கிஷம்மன் கோவில், அந்த கூம்பு வடிவமான கோயில் இருக்கு, அந்த கோயில்கிட்ட பரவழியில் அமர்ந்திருந்தாங்க. அப்போது நிறைய பூவேலைகளோட அந்த பூத்குழியை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. பூத்குழி அவர்களோட பாரம்பரிய ஆடை. அந்த ஆடையில் வந்து நீல நிற நூல்களை வந்து நெய்யறது வந்து பார்க்க முடிஞ்சு. எப்போவுமே பூத்குழியில் வந்து சிகப்பு, கருப்பு, வெண்மையான நிறங்கள் மட்டுமே இருக்கும். அதில் ஓவியங்கள் இருக்கும். அந்த ஓவியங்கள்லாம் அவங்க அப்போ மூதாதையர் வந்து அவர்கள் செவி வழியாக சொன்னதை வந்து இவங்க வந்து வரைகிறாங்க. ஆறுகள், அருவிகள், நீர்நிலைகள், கழுகுகள், இதுதான் அவங்களோட அந்த பூத்குழியில் இருக்கும். இது என்ன புதுசாக வந்து நீல நிறத்தில் இருக்குது அப்படின்ட்டு கேட்டேன். பூத்குழியில் பெரும்பாலும் நீல நிறங்கள் வந்து சேர்ப்பதில்லை. அது குறித்து வந்து அவங்க ஒரு அழகான ஒரு கதையை எனக்கு சொன்னாங்க. அவங்க மூதாதையரெல்லாம் அவங்க கிராமத்து பக்கத்தில் கட்ஃபூப் அப்படின்வாங்க. கட்ஃபூப்னா குறிஞ்சி மலர் தான் கட்ஃபூப் அப்படின்றாங்க. குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். அந்த பூக்குற மலரை வைத்து தான் பழங்குடிகள் வயதையும் அவங்களோட விழாக்களையும் கொண்டாடுவாங்க. இந்த குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கிறதுனால அந்த மலை முழுவதும் நீல நிறமாக மாறும். அதனால் தான் அந்த கட்ஃபூப்போட நினைவாக தான் நாங்கள் வந்து அதை கொண்டாடும் வகையில் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கிற பூவை வந்து எங்களோட அந்த பூத்குழியில் வந்து நீல நிறம் வண்ணமாக சேர்க்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நிறத்துக்கும், ஒரு நூலுக்கும், ஒரு பாரம்பரிய உடைக்கும் எவ்வளவு பாரம்பரிய அறிவும் அதற்கு பின்னணி இருக்கிறது வந்து பார்த்து வியந்தேன். ஏன்னா ஒரு மலர், அந்த மலர் வந்து பழங்குடி மக்களோட வாழ்வில் வந்து வயதை கணக்கிடுது. அது மட்டும் இல்லாத அவர்களோட பாரம்பரிய சின்னமாகவும் இருக்குது. உடுத்துகிற ஆடையில் வந்து நிரந்தரமான இடம் கொடுத்துருக்காங்க ஒரு மலருக்கு. இது பார்த்து ரொம்ப வியந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இயற்கையோட பழங்குடிகள் எவ்வளவு வந்து நெருக்கமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு. கட்ஃபூப் ஒரு குறிஞ்சி பூக்காக தன் ஆடையில் வந்து பாரம்பரியமாக நீல நிறத்தை மாற்றினதை அவங்க வந்து ஒரு அடையாளமாக பண்ணிக்கோன்ட்டு அவங்க அம்மாலாம் வந்து அந்த மண்ணில் தரையில் உட்காந்து எருமை மாடுகள்லாம் வரும்போது அந்த பால் மரங்களுக்கு முன்னால் வந்து இந்த கதையை சொன்னதா அந்த பூவார் கிளி சொன்னாங்க. இது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு பூத்குழியில் வந்து நீல நிறம் வந்ததுக்கான காரணம்

0: கதை தான்.
1: எதிர்வரும் வாரங்களில் இது போன்ற சுவாரஸ்யமான அர்த்தமான இயற்கை சார்ந்த கதைகளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்

0: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
2: ஊட்டி எஃப்எம் 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
3: காளி கோயிலுக்கு பலி கொடுப்பதற்காக ஆடுகள் மந்தை மந்தையாக போய்க் கொண்டிருந்ததை வழியில் பார்த்தேன். கோயிலுக்கு போகும் சந்தின் இரு பக்கங்களிலும் வரிசையாக பிச்சைக்காரர்கள் இருந்தனர். அவர்களில் சில சாதுக்களும் இருந்தனர். உடல் வலுவுடன் இருக்கும் வியாசகர்களுக்கு பிச்சை போடுவதில்லை என்ற கொள்கையில் நான் அந்த நாளிலேயே உறுதியுடன் இருந்தேன். அவர்களில் ஒரு கூட்டம் என்னை விரட்டி கொண்டு வந்தது. சாதுக்களில் ஒருவர் ஒரு தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னை நிறுத்தி, தம்பி, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் கோயிலுக்கு போகிறேன் என்றதும் என்னையும் என்னுடன் வந்தவரையும் உட்காரும்படி சொன்னார். அப்படியே உட்கார்ந்தோம். இந்த உயிர் பலியை மதம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்று கேட்டேன். மிருகங்களை கொள்ளுவதை மதம் என்று யாராவது கருதுவார்களா என்றார் அவர். அப்படியானால் அதை எதிர்த்து நீங்கள் ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? அது என் வேலை அல்ல. கடவுளை வழிபடுவதே நமது வேலை. கடவுளை வழிபடுவதற்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? எங்களுக்கு எல்லா இடமும் நல்ல இடம்தான். மக்கள் ஆடுகளைப் போல தலைவர்கள் இட்டுச் செல்லும் இடங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றனர். சாதுக்களாகிய எங்கள் வேலை அதுவன்று. இந்த விவாதத்தை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கவில்லை. கோயிலுக்கு போனோம். இரத்த ஆறுகள் எங்களை எதிர்கொண்டு அழைத்தன. அங்கே நிற்கவே என்னால் முடியவில்லை. நான் ஆத்திரமடைந்தேன். அமைதியையும் இழந்துவிட்டேன். அந்த காட்சியை என்றும் நான் மறக்கவே இல்லை. அன்று மாலையே சில வங்காளி நண்பர்கள் என்னை விருந்துக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே ஒரு நண்பரிடம் இந்த கொடூரமான வழிபாட்டு முறையை குறித்து சொன்னேன். அதற்கு அவர், ஆடுகளுக்கு துன்பமே தெரியாது, பேரிகை முழக்கமும் மற்ற சப்தங்களுமே அவைகளுக்கு துன்ப உணர்ச்சியை இல்லாதபடி செய்துவிடுகின்றன. இதை ஒப்புக்கொண்டு விட என்னால் முடியவில்லை. ஆடுகளுக்கு வாயிருந்தால் அவை வேறு கதையை சொல்லும் என்றேன். அந்த கொடூரமான பழக்கம் நின்றாக வேண்டும் என்றும் எண்ணினேன். புத்தரின் கதையை நினைத்தேன். ஆனால் இவ்வேளை என் சக்திக்கு அப்பாற்பட்டது என்பதையும் கண்டேன். அன்று எனக்கு இருந்த அபிப்பிராயமே இன்றும் இருக்கிறது. மனிதனுடைய உயிரை விட ஒரு ஆட்டுக்குட்டியின் உயிர் எந்த வகையிலும் குறைவானதாக எனக்கு தோன்றவில்லை. மனித உடலுக்கு ஒரு ஆட்டின் உயிரை போக்குவதற்கு நான் உடன்படக்கூடாது. ஒரு பிராணி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆதரவற்றதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அது மனிதனின் கொடுமையிலிருந்து காக்கப்படுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறது என்றும் கருதுகிறேன். அத்தகைய சேவையை செய்வதற்கு தன்னை தகுதியாக்கிக் கொள்ளாதவர் அதற்கு எவ்வித பாதுகாப்பையும் அளித்துவிட முடியாது. அக்கிரமமான பலியிடப்படுவதிலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றிவிடலாம் என்று நான் நம்புவதற்கு முன்னால் நான் அதிக சுய தூய்மையும் தியாக உணர்ச்சியையும் அடைந்தாக வேண்டும். இந்த தூய்மையும் தியாகத்தையும் அடைய பாடுபடுவதில் நான் உயிர் துறக்க வேண்டும் என்று இன்று எண்ணுகிறேன். இத்தகைய கோரமான பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து கோயிலையும் புனிதப்படுத்துவதற்கு தெய்வீக கருணையுடன் கூடிய ஒரு பெரிய ஆத்மா ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இப்புவியில் பிறக்க வேண்டும் என்னுடைய இடைவிடாத பிரார்த்தனை. எவ்வளவோ அறிவும் தியாகமும் உணர்ச்சி வேகமும் கொண்ட வங்காளம் இப்படுகொலைகளை எப்படி சகித்து கொண்டிருக்கிறது? மதத்தின் பெயரால் காளிக்கு அளிக்கப்பட்ட கொடூரமான பலி வங்காளிகளின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு இருந்த ஆர்வத்தை அதிகமாக்கிவிட்டது. பிரம்ம சமாஜியத்தை குறித்து அதிகமாக படித்திருக்கிறேன். நிறைய கேள்விப்பட்டும் இருக்கிறேன். பிரதாப் சந்திர மஜும்தாரின் வாழ்க்கையை பற்றியும் சிறிது அறிவேன். அவர் பேசிய சில கூட்டங்களுக்கும் போயிருக்கிறேன். கேசவ சந்திரசேனரின் வரலாற்றை குறித்து அவர் எழுதிய நூலை வாங்கி அதிக சிரத்தையுடன் படித்தேன். சாதாரண பிரம்ம சமாஜ்யத்திற்கும் ஆதிபிரம்ம சமாஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டேன். பண்டித சிவநாத சாஸ்திரியை சந்தித்தேன். பேராசிரியர் கதவுடையின் மகரிஷி தேவேந்திரநாத தாகூரையும் பார்க்க போனேன். அந்த சமயம் அவரை பார்க்க யாரும் அனுமதிக்கப்படாததால் அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவர் இருப்பிடத்தில் நடந்த பிரம்ம சமாஜ விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே இனிய வங்காளி சங்கீதத்தை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது முதல் நான் வங்காளி சங்கீத பிரியனானேன். பிரம்ம சமாஜத்தை குறித்து வேண்டியளவு தெரிந்து கொண்டேன். ஆனால் சுவாமி விவேகானந்தரை பார்க்காமல் என்னால் திருப்தியடைய முடியவில்லை. ஆகவே அதிக உற்சாகத்தோடு பேலூர் மடத்திற்கு போனேன். அநேகமாக முழு தூரமும் நடந்தே அங்கு சென்றதாக எனக்கு ஞாபகம். மடம் அமைந்திருந்த ஏகாந்தமான இடம் என் மனதை கவர்ந்து இன்பமூட்டியது. சுவாமி தமது கல்கத்தா வீட்டில் இருக்கிறார், நோயிற்று இருப்பதால் அவரை காண்பதற்கில்லை என்று சொல்ல கேட்டு ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தேன். பிறகு சகோதரி நிவேதிதா இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டு சௌரிங்கி மாளிகையில் அவரை சந்தித்தேன். அவரை சுற்றியிருந்த ஆடம்பரங்கள் என்னை திடுக்கிடச் செய்தன. அவரிடம் பேசிய பிறகு நாங்கள் இருவரும் அநேக விஷயங்களில் ஒத்துப்போவதற்கு இல்லை என்பதை கண்டேன். இதை குறித்து கோகலையிடம் பேசினேன். அவரை போன்ற உணர்ச்சி வேகமுள்ள ஒருவருக்கும் எனக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து ஒற்றுமை ஏற்பட முடியாது போனதில் ஆச்சரியமில்லை என்று கோகலே கூறினார்.
2: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: ஊரெங்கும் டைபாய்டு காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்தது. சபர்மதி ஆசிரமத்திலும் சிலரை காய்ச்சல் பாதித்தது. மீராபென், சிமன்லால், நானாவதி போன்றவர்கள் காய்ச்சலில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் சுயநினைவில்லாமல் கிடக்கிறார்கள். சீக்கிரமே மருத்துவமனையில் சேர்ப்பதுதான் நல்லது என்று ஆசிரமவாசி ஒருவன் காந்தியிடம் தெரிவித்தார். காந்தி தமது வழக்கமான வேலைகளை செய்தபடி நோய்வாய்ப்பட்டவர்களையும் அக்கறையாய் கவனித்து வந்தார். எனினும் அவர் சொன்னார், நான் குறையில்லாமல் பார்த்துக் கொள்வேன், ஆனால் யாரேனும் மருத்துவமனைக்கு போக விரும்பினால் அதை தடுக்க மாட்டேன் என்று. சிமன்லாலின் காய்ச்சல் தீவிரமடைந்தது. சிமன்லாலின் மனைவி அகமதாபாத்தில் இருக்கிறார். கணவருக்கு துணையாக இருந்து பார்த்துக் கொள்ள அவரை இங்கே அழைக்கலாமே என்றார் ஒருவர். மனிதர் உயிர் பிழைப்பார் என்று தோன்றவில்லை, மற்றொருவர் வருத்தத்துடன் சொன்னார். காந்தி அவர்களிடம், நானே கவனித்துக் கொண்டு விடுவேன், ஆனால் சிமன்லால் விரும்பினால் தன் மனைவியை வரவழைத்துக் கொள்ளலாம் என்றார். சிமன்லால் மற்றவர்கள் யோசனையை மறுத்துவிட்டார். பாபு நமக்கு தாய் தந்தையாக மட்டுமல்ல மருத்துவராகவும் இருக்கிறார். உறவினர்கள் வந்தால் இல்லாத பயத்தை கிளப்பிவிடுவார்கள் என்றார் அவர். உண்மையிலேயே சிமன்லாலின் உடல்நிலை மோசமாகத்தான் இருந்தது. எல்லோரும் விழிப்புடன் இருந்து சிமன்லாலை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பணியில் எவ்வித குறைபாடும் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னார் காந்தி. இரவில் சிமன்லாலுக்கு துணையாக இருக்கும்படி பல்வந்த் சிங் என்பவரை பணித்தார். சில நாட்களிலேயே சிமன்லால் எழுந்து உட்கார்ந்தார். ஆசிரமத்தை அவதிக்குள்ளாக்கிய டைபாய்டு காய்ச்சல் அறவே ஒழிந்து போனது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு ஆண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலாப் பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். 2 நாள் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தாா்.

0: ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துகின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 ஆம் ஆண்டில் காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன் காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12க்கும் அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கட், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இந்த கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவினி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: குட் மார்னிங், நீல் கிரீஸ்.
4: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் OTFM 101.8
3: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

குட் மார்னிங் இல்கிரீஸ் நிகழ்ச்சியின் மூலமா நேயர்கள் எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில இணைறது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா. ஒரு தன்னம்பிக்கை கதையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வந்து அந்த நாட்டோட மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டியை அறிவிச்சார். என்ன போட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா? அவரோட கோட்டை கதவை யார் கைகளால் தள்ளுறாங்களோ தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நாட்டோட ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. சப்போஸ் அந்த கதவை திறக்க முடியல அப்படின்னா அவங்களோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியும் துன்ப அதிர்ச்சி ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு போட்டியை அவர் கொடுக்குறாரு. எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா எப்படி நம்ம போட்டியில் கலந்துட்டு சப்போஸ் நமக்கு கோட்டையை கதவை திறக்க முடியல அப்படின்னா நம்மளோட ரெண்டு கையும் போயிடுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்து அந்த கோட்டை கதவை திறக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர்றாரு. அப்போ எல்லாரும் பயப்படுத்துகிறாங்க. அந்த இளைஞனை வந்து கோட்டை கதவு உன்னால் திறக்க முடியாது, சப்போஸ் நீ திறக்க முடியல அப்படின்னா உன்னோட ரெண்டு கையும் போயிடுமே, அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ்வ, உனக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை எல்லாமே போயிடுமே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனை வந்து கோட்டை கதவை திறக்க முன் வர வைக்கல. ஆனாலும் அவன் வந்து துணிஞ்சு கோட்டை கதவை திறக்கிறதுக்கு போகிறான். கோட்டை கதவையும் தள்ளுறான், கதவும் திறந்துருச்சு. ரொம்ப சுலபமாக அந்த கதவு வந்து திறக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை கதவுக்கு உள்பக்கம் தாழ்பால் போடவே இல்லை, அந்த கதவு திறந்ததாக இருந்தது. அதனால் இளைஞனுக்கு சுலபமாக அந்த கதவை திறக்க முடிஞ்சது. கதவை திறந்துட்டதுனால அவர் கொடுத்த இன்ப அதிர்ச்சி அந்த இளைஞனுக்கு கிடைக்குது. மற்றவங்கெல்லாம் அப்படியே வாயை பொளந்துட்டு ஆனு இந்த இளைஞனையும் பார்த்துட்டு பிரமிச்சு போயிடுறாங்க. இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கிட்ட பாடம் அப்படின்னா, இது நம்மளால் முடியாது, இதை செஞ்சால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி நிறைய பேர் ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால தான் நம்ம இலக்கை நம்மளால் அடைய முடியறதில்ல. ஸோ முயற்சி செஞ்சு பார்க்கலாம், அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய முதல் படி அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விஷயங்களுக்கும் முயற்சி ஒரு ஊன்றுகோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம கேட்கலாம் பேட்ட படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு.

நிலையத்தில் நேரம் சரியாக 7:33 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நீல்கிரிஸ். அடுத்ததான் நம்ம ஊட்டியில நிலவர வானிலையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நைட்ல இருந்து லேசான மழை பல இடங்கள்ல பெய்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கும் வந்துட்டு லேசான மழை மிதமான மழை இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வெளியில் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க கண்டிப்பாக ரெயின் கோட் கூடையெல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மழை வந்து தொடர்ந்து நம்ம ஊட்டியில் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை, எல்லாரோட ஆசை, விவசாயிகளோட ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்நினோவோட பாதிப்புனால நிறைய இடங்கள் வந்து வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்துட்டு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தூண்டுதலின் அடிப்படையில் வந்து எல்லா கிணறுகளும் வந்து தூர்வாரிட்டுருக்காங்க. பின்ன வந்து இந்த மழை இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்ம நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வரக்கூடிய உறைப்பனி வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. ஒரு சில இடங்களில் நேற்று முன்தினம்லாம் வந்து லைட்டாக உறைப்பனி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பாதிப்புகள்லேருந்து ஊட்டி வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மழை வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லையா. ஸோ வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. கொஞ்சம் மழை தான் அடிச்சிருக்கு, இந்த மழை தொடர்ந்து அடிச்சிட்டே இருந்ததுன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க, முக்கியமாக விவசாயிகளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஸோ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஏக்கருதல் என்ற தமிழ் வார்த்தைக்கு பொருள் ஆசையால் தாழ்தல் என்று இளமையில் தனக்கு இலக்கியங்களை கற்பித்த புலவர் கூறியிருந்ததை இன்று நினைத்து கொண்டாள் சுரமஞ்சரி. நன்றாக முற்றி கனிந்த முழுமையான கனியைப் போல இந்த வார்த்தையில் நிரம்பியிருக்கும் பொருளையெல்லாம் இன்று அவள் உணர்ந்தாள். ஆசைக்கு உரிய பொருள் மேலே மேலே எட்ட முடியாத உயரத்துக்கு விலகி போகும்போது அதன் மேல் ஆசை வைத்தவர்கள் கீழே தாழ்ந்துதான் போய்விடுகிறார்கள். முன்பு இருந்த இடத்தின் இன்று தணிந்து கீழே சரிவதுதான் தாழ்வு என்பதில்லை. இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் இலக்கு எதுவோ அது நம்மினும் மேலே உயர்ந்துவிட்டாலே நமக்கு தாழ்வுதான் என்று நம் குறையை உணர்கிற மனநிலையோடு கையிலிருந்த ஏடுகளையெல்லாம் பட்டு நூலில் கட்டி சுற்றி வைத்துவிட்டு ஏக்க பெருமூச்சு விட்டாள் சுரமஞ்சரி. அவளுக்கு எதிரே மேற்கு புறத்து பலகணியின் முன்மாடத்துக்கு அப்பால் அந்திவானம் செந்தழல் பறந்து அதில் சிறிது சிறிதாய் மஞ்சளும் கலந்து கொண்டிருந்தது. நான்கு காத தூரம் பறந்து கிடக்கும் அந்த பெரிய பூம்புகார் நகரத்தில் ஒவ்வொரு மாலை பொழுதும் யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்களையெல்லாம் உண்டாக்குகின்றனவோ அவளை பொறுத்தவரை ஒரு மாறுதலும் இல்லை. அவளுடைய காலை நேரம் அந்த மாடத்தின் கிழக்கு பக்கத்து பலகணியில் பிறக்கிறது, மேற்கு பக்கத்து பலகணியில் முடிந்து விடுகிறது. இவற்றுக்கு இடையேதான் அவளுடைய ஆசைகளும் அவளும் ஏங்கி ஏக்கற்று கொண்டிருக்கும்படி நேர்ந்துள்ளது. காலையில்தான் கற்ற கவிதையில் வந்த உவமை இப்போது அவளுக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. வில்லில் இருந்து புறப்பட்டு பாய்ந்து கொண்டிருக்கிற அம்பின் நிழலைப் போல இந்த வாழ்வின் வேகத்திற்கு இடையே சுகங்களும் தோன்றி தோன்றி வேகத்திலேயே அழிந்து கொண்டிருக்கின்றன. தோன்றுவதாவது அழிவதாவது, தோன்றினால்தானே அழிய முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்படுகிற சுகங்கள் இன்னும் தோன்றவே இல்லையே. கிழக்கு பக்கத்திலிருந்து தெரியும் ஒளி மேற்கு பக்கத்தில் ஓடி மறைவதற்குள் இந்த செல்வ சிறைக்குள் எத்தனை சுகங்கள் தோன்றிட முடியும்? நான் மட்டும் கவியாக பிறந்திருந்தேன் ஆனால் இப்போது உங்களுடைய துக்கங்களை யாரிடம் போய் சொல்ல வேண்டுமோ அவரிடம் போய் அழகிய ஓமை உருவங்களோடு சொல்லிவிடுவேனம்மா என்று வசந்த மாலை குறைப்பட்டுக் கொள்கிறாள். இங்கே எனக்கு சுகம் இல்லை, சுகத்தை பற்றிய நினைவுகளும் ஏக்கங்களுமே நிறைய இருக்கின்றன. நினைவே அனுபவமாகிவிடாது, ஏக்கமே எதற்காக ஏங்குகிறோமோ அதை அடையும் முயற்சியாகிவிடாது. நினைப்பதும் ஏங்குவதும் மனத்தின் பசிக்கு அடையாளங்கள், அவற்றாலேயே மனம் நிரம்பிவிடாது என்று எண்ணியபடியே எழுந்து போய் நகரத்தின் பல பகுதிகள் கண்பார்வையில் படுகிறார்போல் மாடத்தின் முன்புறம் நின்று கொண்டு நோக்கினாள் சுரமஞ்சரி. அவளுடைய பார்வையில் தன்னைப் போலவே யாருக்காகவோ ஏங்கி அழுவது போலதான் அந்த நேரத்தில் மேற்கு திசைவானமும் தெரிந்தது. பக்கத்து வீதியாகிய அரசு வீதியின் மாளிகை ஒன்றிலிருந்து யாரோ ஒரு இசைக்கலைஞன் வேயின்குழலில் சோகத்தை பேசும் நோதிர பண்ணை வாசித்துக் கொண்டிருந்தான். தன் மனதில் ஏங்கி ஏக்கற்று தவிக்கும் சோகத்தையும் மேற்கு வானில் காட்சியாய் புலப்பட்ட சோக அழகையும் அந்த கலைஞனுடைய குழல் இசை சாட்சியாய் நின்று பேசுவது போல் தோன்றியது சுரமஞ்சரிக்கு. மாடத்தின் உட்புறம் தூப கலசங்களில் நெருப்பிட்டு அகில் தூவிக் கொண்டிருந்தாள் வசந்த மாலை. அந்த நறுமண புகைச் சுருள்களும் காற்றில் கலந்து வந்தன. முல்லையும் மல்லிகையுமாக தான் சூடிக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்தனுப்பப்பட்டிருந்த பூக்களை சூடிக்கொள்ளும் விருப்பமில்லாமல் அப்படியே மஞ்சத்தின் ஒரு மூலையில் வீசி எரிந்திருந்தாள் அவள். அந்த பூக்களின் நறுமணமும் எழுந்து பரவிற்று. இப்போது போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நிற்கும் இளம்பருவத்து வீரனை பல ஆயுதங்களோடு பல முரட்டு எதிரிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு தாக்குவது போல் அந்த இசையின் சோக இனிமையும் மாலையின் அந்தி மயக்கமும் பூக்களும் அகிலும் பிறப்பித்த நறுமணமும் சொந்த மனத்தின் பசிகளும் ஒன்று சேர்ந்து தன்னை துன்புறுத்துவதை அவள் உணர்ந்தாள். தவித்தாள், பின்பு உருகினாள். அப்படியே அந்த மாடத்தின் கோடியில் அது முடியும் இடத்திலிருந்து பறந்து போய் அதற்கு அப்பால் உள்ள உலகத்தில் தன் மனம் விரும்புகிற ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. பேதை பருவம் முடிந்து நினைவு தெரிந்த பெண்ணாய் வளர்ந்துவிட்ட பின் தன் மனதில் அழுத்தமாய் ஏற்பட்டிருந்த பொதுவான கர்ப்பமும் செல்வ செருக்கும் அழகு திமிரும் இன்று படிப்படியாக குறைந்து தானும் கூட ஆசைப்பட்டு நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய குறைவொன்று உண்டு என்று ஏங்குகிற அளவுக்கு தன் மனம் தாழ்ந்திருப்பது அவளுக்கே புரிந்தது. ஆசையால் தாழும்போது கர்வத்தால் உயர முடியாது என்றும் இந்த அனுபவம் அவளுக்கு புரிய வைத்திருந்தது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

பிரமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

கண்டினியூஸாக மூணு நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவு விட்டுருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி வரனால திங்கட்கிழமையும் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பள்ளிகளுக்கெல்லாம் காலாண்டு தேர்வு தேதியும் அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரைக்கும் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து செப்டம்பர் 26லிருந்து அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்கள் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த விடுமுறையில் எந்த பள்ளிகளுமே வந்து மாணாக்கர்களுக்கு கிளாஸ் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுரையா அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அறிவுரையை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இட்லி கடை படத்திலிருந்து ஸ்டே டியூன்டு ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து தனுஷ் அறிவு ஆகியோருடன் இணைந்து பாடியது அந்த பாடல். இட்லி கடைப்படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 7:51.
1: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கக்கூடிய உணவு முறைகள் பற்றிய தகவல்கள் வழங்க கேட்கலாம்.
2: பிரெக்னென்ட் விமானங்களுக்கு என்ன டயட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வெயிட் வந்துட்டு ஒரு 55 kg ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 55 to 65 வரைக்கும் அவங்க வெயிட் கெயின் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த வெயிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் இவங்க. என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மூணு வகையாக கேட்டகரிஸ் பண்ணலாம். ஒன்று செடென்ட்ரி, மாடரேட், ஹெவி அப்படின்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடென்ட்ரி ஒர்க்கு அவங்க வேலையை வச்சு மூணாக பிரிக்கிறோம். செடென்ட்ரி ஒர்க்கு, மாடரேட் ஒர்க்கு, ஹெவி ஒர்க் அப்படின்போது அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம். இந்த செடென்ட்ரி ஒர்க்கில் என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் செடென்ட்ரி ஒர்க்கில் வந்துடும். இந்த மாடரேட் ஒர்க்குன்னா, இந்த ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் பண்ணுறவங்கள வந்துட்டு மாடரேட்டு ஒர்க்கில் வச்சுக்கலாம். அடுத்து ஹெவி ஒர்க்கர் அப்படின்னு வரும்போது, ஹெவி ஒர்க்னா நம்ம தோட்ட வேலை செய்கிறவங்க, ரோடு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்ப உடம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஹெவி ஒர்க்கரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூணாக பிரித்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணிப்போம். இதில் வந்து செடென்ட்ரி ஒர்க்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1660 கேலரி ஒன் டேக்கு தேவைப்படுது. அதில் மாடரேட் ஒர்க்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெயிட் வந்து நார்மல் 55 kg, அதாவது நான் ஆவரேஜ் 55 kg சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. செடென்ட்ரி ஒர்க்கு 55 kg இருக்காங்கன்னா 1660 கேலரி ஒன்றைக்கு தேவைப்படுது. அதே மாடரேட்டாக இருக்காங்க அப்படின்போது இந்த 55 kg 2130 கேலரி தேவைப்படுது. இதே வந்து ஹெவி ஒர்க்கராக இருக்காங்க, 55 kg வெயிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2720 கேலரி தேவைப்படுது. இப்போ இதே வந்து ப்ரெக்னென்ட் விமன், இவங்களே வந்து ப்ரெக்னென்ட் விமனாக வரும்போது 55 kg இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருந்து கிட்டத்தட்ட 350 கேலரி அதிகமாக ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் 350 கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பட் ப்ளஸ் வந்துட்டு வயிற்றில் இருக்கிற குழந்தை வளர்வதற்காக இந்த 350 கேலரி எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க. இதுக்கு மேலே அதிகபட்சமானால் அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஸோ வந்துட்டு எல்லா ஃபுட்டும் கொடுக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டது எல்லாமே நம்ம சாப்பிட்றாங்க, என்ன ஆகுதுன்னா ஒபேசிட்டி ஆகிடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒபேசிட்டி ப்ளஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்காக ஆகிடுறாங்க, அதாவது சர்க்கரை நோய் வரக்கூட சான்ஸ் இருக்குங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் வந்துட்டு நார்மலை விட, நார்மலாக இருக்கிற ஆவரேஜை விட எக்ஸ்ட்ரா வந்து 350 கேலரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க. அதுவும் இல்லாமல் கம்பல்சரி இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு வரும்போது வந்துட்டு இந்த ப்ரெக்னெண்ட்டான விமனை மூணு வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். மூணு ட்ரிமஸ்டராக நம்ம பிரிக்கலாங்க, மூணு நிலையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர். இந்த ட்ரிமஸ்டரில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட முதல் கருவானது உருவாகும், வளர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க எடுத்துக்கிற ப்ரோட்டீன் கிட்டத்தட்ட 36 gram பக்கம் இது ஆவரேஜ் உமனுக்கு தேவைப்படும். அது ஓகே எடுத்துக்கலாம். அதுவே செகண்ட் ட்ரிமஸ்டர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 7.6 gram ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். 36 ப்ளஸ் 7.6 ப்ரோட்டீன் அவங்க ஃபுட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரிமஸ்டர் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 17.6 gram ப்ரோட்டீன் பக்கம் அவங்க தேர்ட் ட்ரிமஸ்டரில் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட தசை வளர்ச்சி, மூளை வளர்ச்சி மற்றும் கண் வளர்ச்சி போன்றவைகளுக்காக இந்த ப்ரோட்டீனானது உதவி பண்ணும். அதுவும் இல்லாமல் அம்மாவோட வெயிட்டு ப்ளஸ் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு இதெல்லாம் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைக்கு வந்து கால்சியமானது 800 mg தேவைப்படுது. 800 mg எப்படி நம்ம கால்சியம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, வெறும் பாலால் மட்டும் கொடுக்க முடியாது. பால், ராகிக்கூழ், பன்னீர், கொண்டக்கடலை, காய்கறி வகைகள் ப்ளஸ் வந்துட்டு கீரை வகைகள் இதிலிருந்து தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 800 mg கால்சியத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் குடிக்க வைக்கலாம், ராகிக்கூழ் குடிக்க வைக்கலாம், இல்லை கீரை கொடுக்கலாம், கொண்டக்கடலை கொடுக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதையே கால்சியம் கொடுக்கறனால குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது எதுக்காக, அந்த சத்து எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட கண் மற்றும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அயன், இரும்பு சத்து. இரும்பு சத்து வந்து 21 mg பக்கம் இரும்பு சத்து ஒரு நாளுக்கு அவங்க எடுத்துக்கணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற தொப்புள் கொடியானது நல்ல ரத்த ஓட்டத்தோடு இருக்கணும், அதுக்காக இது தேவைப்படுது. ப்ளஸ் வந்துட்டு அம்மாவுக்கு டெலிவரி அப்போவும் அதிகமாக பிளட் லாஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அயன் ஆனது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. அடுத்து ஃபோலிக் ஆசிட், 480 µg தேவைப்படுது அம்மாவுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ், குழந்தையோட மூளை வளர்ச்சி மற்றும் குழந்தையோட முக்கியமான செயல்பாடுகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் அதில் இருந்தால் கிடைக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் மூலமாக குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இம்யூனிட்டியாகவும் இருப்பாங்க. இந்த ஃபோலிக் ஆசிடும் அயனும் கண்டிப்பாக குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைக்கு வந்துட்டு 450 mg தேவைப்படுதுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒன்றா ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் கம்மியாகிறதுல என்ன ஆகும்னா குழந்தைய வந்துட்டு கிட்டத்தட்ட ஊனமாக பிறக்கக்கூட சான்ஸ் இருக்குதுங்க. ஸோ வந்து ஃபோலிக் ஆசிடை வந்துட்டு நம்ம கரெக்டாக இந்த சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணுங்க. ப்ரெக்னென்ட் விமனுக்கு அம்மாவுக்கு வந்து என்ன டயட் சார்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி 1 நாளைக்கு 2 முட்டை கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க, ஃபுட்டில் எடுத்துக்கணும். அப்புறம் 1 நாளைக்கு கண்டிப்பாக கம்பல்சரி 2 கிளாஸ் பால் குடிக்கணும். அதுவும் இல்லாமல் 2 to 3 லிட்டர் தண்ணி 1 நாளைக்கு குடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆமாம், இது ஏன் அப்படின்னா நல்லா பால் சுரக்கும் பாப்பாவுக்கு, இதெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா பால் சுரக்கும். அதுவும் இல்லாமல் வாரத்தில் 2 தடவை வந்துட்டு வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு சூப்பாகவும் இல்லை பொரியலாகவும் சாப்பாட்டில் சேர்க்குற மாதிரி இருக்கணுங்க. அப்புறம் வந்து சாம்பாரில் வந்துட்டு நீங்கள் சோம்பு கசகசா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்தாலே கொஞ்சம் நல்லா பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் ராகி கூழ், ராகி கஞ்சி எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு கீரை வகைகள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு. இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா வந்து பால் சுரக்கும். சோயாபீன்ஸு அந்த மாதிரி ஐட்டம் கொடுக்கலாம். ஒன் டேக்கு வந்துட்டு மார்னிங் வந்துட்டு அவங்க எந்திரிச்ச உடனே 2 கிளாஸ் பால் குடிக்க வைங்க. 8 to 9 மணிக்கு வந்துட்டு 4 to 5 இட்லி பக்கம் சாப்பிட்லாம். ஆவரேஜ் அம்மா இப்போ 55 kg பக்கம் வெயிட் இருக்காங்க, 55 to 60 பக்கம் இருக்காங்க. அதாவது ஹைட் ஃபார் வெயிட்டு, அது வந்து பிஎம்ஏ கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் வந்து இப்போ ஆவரேஜாக அம்மா இருக்காங்கன்னு பார்த்து 55 kg இருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து மார்னிங் வந்துட்டு 3 இட்லி பக்கம் அவங்க எடுத்துக்கலாம். திரும்ப வந்து 11 o'clock வந்துட்டு ஃப்ரூட் சாலடு இல்லை வந்துட்டு ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கொண்டக்கடலை நல்லா முளைக்கட்டின கொண்டக்கடலை பாசி பயிர் மாதிரி நீங்கள் 11 o'clock கொடுக்கலாங்க. ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு மீல்ஸ், ஆஃப் மீல்ஸு முடிஞ்சால் ஒரு ரொட்டி இல்லைனா 2 chapati மாதிரி கொடுத்துக்கலாம் அம்மாங்களுக்கு. ப்ளஸ் எக்கு வந்து கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. முடிஞ்சால் அம்மாங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப்டர்நூனில். ஈவினிங் வந்துட்டு ஸ்நாக்ஸு இல்லைனா வந்து அம்மா வந்து முக்கியமாக ஹெல்தி வாக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸில் வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து வீட்டில் என்ன ப்ரிஃபர் பண்ணி கொடுக்குறாங்களோ ஹெல்த் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவு வீட்டில் ப்ரிஃபர் பண்ணுற ஃபுட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். நைட்டு வந்து என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இட்லினா 3 to 4 இட்லி கொடுக்கலாம். சாதம்னா 1/2 கப் சாதம் மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு அது கூட பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அடுத்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அம்மாவுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்போது அம்மா என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்கு கம்பல்சரி 2 eggs எடுக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறம் 1 நாளைக்கு 2 கிளாஸ் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அம்மா கம்பல்சரி, இதை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நல்லா பால் சுரக்கும். ப்ளஸ் வந்து ராகி கூழ் கொடுக்கலாம் அம்மாவுக்கு. அதுவும் இல்லாமல் வாரத்தில் 2 தடவை வெந்தயக்கீரை வந்துட்டு சூப்பாகவோ இல்லை வந்து பொரியலாவோ சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் சாம்பாரில் வந்துட்டு சோம்பு கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் குழந்தைக்கு நல்லா பால் சுரக்குங்க. ஸோ இந்த மாதிரி டயட்டை நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்குற மாதிரி இருக்குங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

புகைப்பிடிப்பவர்களுக்கு எத்தனையோ விழிப்புணர்வு வந்து அரசாங்கம் கொடுத்துட்டே தான் இருக்குது. அரசாங்கம் மட்டும் இல்லை, நிறைய பேர் நம்ம வீட்டில் ஆனாலும் சரி, பொது இடங்கள்ல ஆனாலும் சரி, நிறைய பேருக்கு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், பொது இடங்களில் சிகரெட் பிடிக்காதீங்க, வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடம், பெரியவங்க இருக்கிற இடம், இல்லை மற்றவங்க உங்கள் கூட பயணிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள் கூட இருக்கும்போது புகைப்பிடிக்காதீங்க, அந்த புகை வந்து அவங்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகைப்பிடிப்பவர்களை விட அந்த புகையை வந்து சுவாசிக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த விஷயத்தை இப்போ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவில் மற்றவங்க புகை விடும் சிகரெட் புகையை வந்து சுவாசிக்கிறதுனால ஒரு நாளைக்கு சராசரியாக 892 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போதும் சரி, பொது இடங்களுக்கு போகவும் சரி, மக்கள் வந்து உங்கள் கூட பயணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தயவு செய்து புகைப்பிடிக்கிறத நிறுத்திடுங்க. புகை உங்களுக்கு மட்டும் பகை இல்லைங்க, உங்கள் கூட பயணிக்கிற எல்லாருக்குமே அது பகையான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, ஹோமை கடவுளை படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

ஓ சேஷா அவர்களின் வரிகளில் லியோன் ஜேம்ஸ் பாடியது சித்ரிராம் பாடியது ஓமை கடவுளை படத்திற்கான பாடல் அது. நிலையத்தில் நேரம் 8:06:20.

காலை உணவு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படி தெரியுமா? அதாவது நம்ம நைட் வந்து ஒரு 9 மணிக்கு அப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். அப்போ இடைப்பட்ட வேலை 10 to 12 மணி நேரம் இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு அந்த கேப்பை வந்து தடுக்கணும், அந்த கேப்பை வந்து உடைக்கணும், கண்டிப்பாக காலை உணவை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற பேரை வந்து அந்த இதுக்கு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதத்தை முறிக்கணும். அதாவது நம்ம 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9, 10, 8 எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இல்லையா, அது வந்து ரொம்ப லாங் டைம் வந்து வயிறு கேப் வந்து காலியாக இருக்கும். அந்த கேப்பை வந்து முறியடித்து நம்ம உணவு உட்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுருக்காங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த எம்டி ஸ்டமக்கோட ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நம்ம அந்த வயிற்றுக்கு வந்து எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறனால நம்மளுடைய அந்த நாள் ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, எல்லா விஷயங்களிலுமே நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் உள்ள எல்லா பகுதிகளுக்குமே வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம உடல் உறுப்புகள் வந்து சரிவர இயங்கிறதுக்கு, சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு, நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு, எல்லா செயல்களிலும் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவசர அவசரமாக கிளம்பாமல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பாடல் பட்டாசு படத்துலேருந்து வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

சூரரை போற்று படத்திற்காக விவேக் வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் பாடியது அந்த பாடல். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும் டெல்லியிலிருந்து.

0: திருவாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
1: எப்பா கணேசா,
2: என்னப்பா
1: கார்ல ஏறு கார்ல ஏறுன்னு சொன்ன?
2: ஆமா,
1: நானும் ஏறி உட்கார்ந்தேன். அரை மணி நேரம் ஆகுது, இங்க தான்ப்பா போயிட்டு இருக்க.
2: கணபதியே, நம்ம கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி பேரூருக்கு கிழக்க இருக்கக்கூடிய கஞ்சமநாதன் பேட்டை கிராமத்துக்கு தான்ப்பா வந்திருக்கோம்.
1: எப்பா எய்தாத்த விநாயகர் கோயில் மாதிரி இருக்குது.
2: விநாயகர் கோயில் தான்.
1: வண்டி நிப்பாட்டு, நான் இறங்கணும்.
2: சரி சரி சரி.
1: கோயிலுடைய அமைப்பு அருமையா இருக்குப்பா. எப்பா அந்த போர்ட படிய
2: வெற்றி தரும் வேல விநாயகர்.
1: இந்த கஞ்சமநாதன் பேட்டையில இவ்வளவு பெரிய கோயிலா?
2: கணபதிய, கருவறைக்கு மேல விமானம் வட்ட வடிவமா அழகிய சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தியா?
1: ஆமாப்பா, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.
2: முன் மண்டபத்திற்கு மேல வலப்புறத்துல பாரு, முருகன் வள்ளி தெய்வான என்னுடைய சிற்பங்களும், இடப்புறத்துல பாரு திருமாலு, நடுவுல வேல விநாயகர், பூத கனவுடன் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாரு.
1: ஆமாப்பா, ஆலயத்தை சுத்தி மரம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு மரம் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா, ஏதோ தாணி மரம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விருட்சத்துல அடியில வந்து தீபம் ஏத்தி வழிபடுவாங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா, கஞ்சமநாதன் பேட்டை கோயில் தீர்த்தம், தாமரை தடாகம், மூர்த்தி வேல விநாயகர், விருட்சம், தாணி மரம், இதெல்லாம் நம்ம வழிபட்டா நவகிரகத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்பா.
1: அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே நீ.
2: ஆமா ஆமா,
1: இந்த தாணி மரத்துக்கு அடியில சனீஸ்வர பகவான் சிலை கூட இருக்குப்பா. கணபதி, அருமையான கோயிலுக்கு என்ன ஆயிசு வந்திருக்க? கணேச பெருமாள் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வரும் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள்ல இந்த கோயிலும் உண்ணாம்பா.
2: ஆமா கணபதியே, இந்த கோயில்ல வருஷம் வருஷம் உழவர் திருநாள்ல நடக்கும் பாரி வேட்டை அப்படின்ற திருவிழாவை கண்டுகளிக்க வேலனையும் வேல விநாயகனையும் வனம் வந்து மனமுருகி வணங்கினா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமாப்பா.
1: எப்பா அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குப்பா?
2: ஆமா ஆமா,
1: இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த விழாவெல்லாம் நடக்குமா?
2: ஆமா,
1: இந்த விழாவின் போது குறவன் குருத்தியாக வரும் அடியார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் சகல செல்வங்களும் மழை போல பொழியுமாப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா.
2: ஆமா கணபதிய, குறிஞ்சி நில மக்களாகிய குறவர்களும் குறமகளிரும் தங்களுடைய இறைவனுடன் வருவதாக ஐதீகம் பாத.
1: ஓஹோ, அதனாலதான் இந்த ஊர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கோ.
2: ஆமா ஆமா ஆமா.
1: கணேசா, இந்த வேல விநாயகர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேலை வரும் விநாயகருமாக வேல விநாயகராக இருவரும் சேர்ந்து ஊஞ்சலாடி அளவலாவி மகிழ்ந்து எல்லையில்லா பேரானந்தத்துடன் தங்களை நாடி வரும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டோம்.
2: ஆமா,
1: இப்ப நம்ம உள்ள போய் இப்ப வந்து அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய போறாரு.
2: ஆமாதான், மணி சத்தம் கேக்குது.
1: ஆமாப்பா, என்னன்னு போய் கிட்ட இருந்து பாப்போமா?
3: ஐந்தை கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை கோல் மேட்டினை நந்தி மகஞ்சனம் யானை குழந்தை சுந்தியில் வச்சடி படுகிறது.
2: கணபதி, கோயில் அர்ச்சகர் தீபாவளி காட்டுறாரு, கும்பிட்டுக்குப்பா. நீ என்னென்ன வேணும் எல்லாம் நடக்கும்.
1: நிச்சயமாப்பா,
2: அவங்களையும் கேப்போமாமா.
1: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
2: சரி,
1: என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி சரி சரி. ஐயா வணக்கம், விநாயகரை தரிசிக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
3: பெயர் சங்கர், கோயிலுடைய அர்ச்சகர். நான் இந்த கோயிலில் எனது தந்தையார் காலத்திலிருந்து பணிபுரிகிறேன். இந்த கோயிலில் சிறப்பு விசேஷமாக பொங்கல் திருநாள், கருநாள் திருநாள் அன்று பாரிவேட்டை திருநாக சிறப்பாக நடைபெற்று விட்டது. அதாவது திருமணம் ஆகாத பாரிவேட்டை திருவிழாவில் கலந்து கொண்டால் திருமணம் ஆக வேண்டும். சங்கரக சதுர்த்தி விசேஷம் நடைபெறும். மலர்பலை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் சிறப்பு அவசியம் நடைபெறும். முருகப்பெருமான கிருத்திகை விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு, அடுத்து லட்சுமி நாராயண பெருமானுக்கு திருமண நட்சத்திர சிறப்பு அவசியம் நடைபெறும். மக்கள் நம்பி வராங்க இந்த கோயிலுக்கு வேண்டுதல் நடைபெறும்.
1: எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி.
2: ஆமா,
1: என்ன மாதிரியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க.
2: ஆமா,
1: அவங்களையும் சில பேர்ட்ட அவங்க எதற்காக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறியிருக்கா, எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
2: அப்ப கணபதியா, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்போமா?
1: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
2: சரி ஐயா வணக்கம்,
4: வெற்றி தரும் வேலை விநாயகரின் சிறப்புகள் என்னென்ன நாட்கள்ல விசேஷம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
5: வணக்கம் ஐயா, பேர் சிவஞானம். நான் கயனாம்பேட்டை வேலை விநாயகர் கோயிலுடைய அறங்காய குழு தலைவர்னா தான். இந்த கோயில் வந்து ஏற்கனவே 2007 திருப்பணி செஞ்சு கும்பாபிஷம் பண்ணோம், ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்ப கும்பாபிஷம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு நேர் எதற்க தானே மரம்னு ஒரு மரம் இருக்குங்க, அது சனீஸ்வர பகவானுடைய அவதார மரம்னு சொல்றாங்க. அதனால வந்து அஷ்டம சனி, அர்த்தாச சனி, ஏழரை சனி இது மாதிரி உள்ளவங்களாம் இந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு போட்டு விநாயகர் பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரதேச சிறப்புனாக்கா தானே மரம் தான். அந்த மரத்தினுடைய கேட்டா காய் காக்காது, பூ பூக்காது, தானாவே தோன்றின மரம், அதான் தானே மரம்னு சொல்லிட்டு அதுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காரு. சங்கடக சக்தி, கருணாள் திருஷா, பாரிவேட்டன் சொல்லிட்டு பொங்கல் இருந்து மூணாவது நாளுங்க. இந்த மூணாவது நாள்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடைகள், இரண்டாவது வந்து சித்தபெருமான் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இங்க வந்து ஒரு முறம் ஒரு தொடப்பம் இதை வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்க வந்து தலையில அடிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி அடிச்சு போனாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 2 ஆண்டு காலமா அந்த முடத்தால் தொடர்ந்து அடிக்கிறது ஊர் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. விநாயகருடைய அருளை பெற்று எல்லா வளமான வளமும் நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: கணேசா, பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல நம்மள மாதிரியா?
2: ஆமா.
1: அவங்க மனசுல என்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா. சில பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பாங்க,
1: சில பேர் வேண்டுதல் நிறைவேறி அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கும் வந்திருப்பாங்க.
2: ஆமா, அவங்களையும் கேட்போனாமா?
1: நிச்சயமாப்பா.
6: நான் பிறந்து வளர்ந்த ஊர் கஞ்சம்நாதன்பேட்டை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் நான் வந்து விநாயகருடைய பக்தராக இருந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் பழமை வாய்ந்தது. விநாயகர் கோயில் என்றால் மூஞ்சூர் வாகனம் தான் இருக்கும். இந்த திருக்கோயில் மட்டும் நந்தி இருக்கிறோம். அந்த நந்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சோழர் காலத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்தி எப்படி இருக்கின்றதோ அதே முகபாவனையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நந்தி இங்கே விநாயகர் கோயில் அமைந்திருப்பது காரணம் சிவ வழிபாடாக ஆதிகாலத்தில் இருந்திருக்கிறது. கோயிலில் தென்மேற்கு மூலையில் தாமரை குளம் இருந்தது, பெரிய குளம். அடுத்தபடியாக நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து திருவதியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று நடராஜ பெருமானை பார்க்க வந்தார் என்று குறிப்பிருக்கிறது. வள்ளல் பெருமான் பண்டுட்டியில் இருந்து சிதம்பரம் வரும்போது இந்த வழியாகத்தான் வந்தார். இந்த திருக்கோயிலும் இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டுதான் சிதம்பரம் நோக்கி செல்வார். அப்ப வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வந்து அப்படி ஒரு நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்யும் போது கஞ்சம்நாதன்பேட்டை வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது தாமரைக்குளம் அடர்ந்த காடு, பசுமையான இடம், திருடர்கள் இல்லாத பயம் இல்லாத ஒரு இடமாக, அமைதியான இடமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கு இரவில் வந்து இங்கு படுத்து இருந்து விட்டு தாமரைக்குளத்தில் குளித்து விட்டு காலையில் எழுந்து போவது வழக்கம். அப்படி போகின்ற காலத்தில் வந்தவர் தான் இந்த வேலன் என்ற ஒரு வியாபாரி. இப்படி வந்து இங்கு இரவில் தங்கி இருக்கும் போது நடுநிசையில் வந்து வேலா வேலா என்று அவருக்கு காதில் சத்தம் கேட்டது. எழும்பி பார்த்தார், நில வெளிச்சம். அங்கேயும் சுத்தி பார்த்தா யாருமே மனிதர்களே கிடையாது. ஒரே ஒரு புள்ளியா சாய்ந்து புதைந்தது போல இருந்தது. அந்த விநாயகரை எடுத்தார். அப்போதான் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று அவருக்கு வாக்கு வந்தது. அது முதல் அவர் விநாயகர் மீது இருந்து இங்கேயே தங்கி முதன் முதலில் அவர் சிறு கோயிலாக கட்டினார். பின்னர் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அவரோடு ஆதரவு தந்து எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டு காலமாக வழிபட்டு வருகிறார்கள்.
7: என் பேர் தனலட்சுமி, வயசு 66, வேளம்பிள்ளையார் கோவிலில் 33 வருஷமா இங்க பெருக்கி தள்ளின்னு கூட்டிகின்னு கொண்டுகின்னு

0: இது இந்த வருஷமாக கொஞ்சம் சேர்ந்து நாங்க ஆசைப்படுறோம். இந்த கோயில் அந்த அளவுக்கு சிறப்பான கோயில், பழம் வாய்ந்த கோயில், வேண்டுதல் நடக்கும். எனக்கும் வேண்டுதல் நிறைய இருந்ததுங்க. எங்க போனா அந்த சாமி கும்பிடா நான் போக மாட்டேன். நினைச்ச காரியம் எனக்கு வெற்றி அடையும். முழு முதல் கடவுள் விநாயகர், அது தரிசித்து போனாலே எந்த காரியமும் வெற்றியோடு நடக்கும். நீங்களும் வாங்க, இந்த விநாயகரை வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா பலனும் அளிப்பார். நன்றி, வணக்கம்.
1: என்னுடைய பெயர் பா கோவிந்தராஜ். என்னுடைய ஊர் ஊத்தாங்கல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எங்க ஊரு. பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு நான் நிறைய இடம் சொல்லி வச்சிருந்தேன். இங்க கஞ்சமான பெட்டை பக்கத்துல, குறிஞ்சிப்படி பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒன்னு இருக்குது, வேலை விநாயகர் கோயில்னு. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சொன்னாரு. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த கோயிலையும் நிச்சயமா போகணும்னு நினைச்சுதான் நான் இந்த கோயிலுக்கு முதல் தடவையா வந்திருக்கிறோம். எப்படியும் வந்து எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில்ங்கிறது வந்து தெரியாம இருந்தது. இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அது வந்து மாவுகள்லயே கட்டப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நிறைய மரங்கள், ரொம்ப பசுமையா இருந்த கோயில். இன்னைக்கு எல்லாம் காலப்போக்குல இல்லாம எல்லாம் மாறி வந்துருச்சு. தானி மரம் சொல்லிட்டு ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தானி மரம் இருக்குது. இந்த கோயிலுடைய தலைவிருட்சமா இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தானி மரங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த மரம் வெளிப்பிரகாரத்துல கோயில் கோபுரத்துல கருவறைக்கு மேல உள்ள விமானம் வட்ட வடிவமாக எழில் வண்ண சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபத்திற்கு மேல் வலப்புறத்துல முருகன் வள்ளி தெய்வான சிற்பங்களும், இடப்புறத்தில் திருமால், நடுவுல வேலை விநாயகர் பூதகணங்களுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து வழிபட்டு வேலை விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: அப்புறம் கஞ்சமநாதன் பேட்டை, 75 வயசு ஆகுதுங்க. என்னுடைய குலதெய்வம் இந்த வேலை விநாயகர். இங்க சுட்டுப்பட்டு கிராமத்துல இவ்வளவு பெரிய விநாயகர் கோயில் எங்கேயுமே கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் ஒரு விநாயகர் கோயில்ல பெருமாளும் இருக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானம் இருக்காங்க, பராசியம்மன் இருக்காங்க, சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அனைவரையும் தரிசனம் செல்வதற்கு கஞ்சமநாதன் பேட்டை வேலை விநாயகர் கோயில் தான் மிக சிறந்தது. இங்க வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றும். நீங்க வந்து கும்பிட்டு எல்லாம் சௌகரியமா இருக்கலாம்.
3: என்னோட பேர் கனிமொழி, கஞ்சனாம்பேட்டை. வேளம்னார் கோயிலும் சிறப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி செலவச்சுமி எல்லாம் படைச்சாங்க, இப்ப வந்து சிம்பிளா படைப்பாங்க. சங்கட சதுர்த்தி நேரம் நடக்கும். மிக சிறப்பான வேளவனார் கோயில், வேண்டுதலாம் நடக்கும்.
4: என்னோட பேர் கவிதா மோகன், கஞ்சமநாதன் பேட்டை சேர்ந்தவங்க. வேலை விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சங்கடகார சதுர்த்திக்கு பூஜைக்கு வருவோம். அடுத்தது முருகருக்கு வந்து கிருத்திகைக்கு பூஜை நடைபெறும், அதுக்கு வருவோம். லட்சுமி நாராயணனுக்கு பூஜை நடைபெறும். சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை நடைபெறும். வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில விசேஷம் பண்ணுவாங்க. சிறப்பான ஸ்தலம். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்திக்கு வேண்டுதல் வைத்திருந்தோம். 5 மாதம் வேண்டுதல் வைக்க சொன்னாங்க. 4வது மாதமே பலன் கொடுத்ததுங்க. சக்தி வாய்ந்த விநாயகர்.
5: கணேசா சொல்லு, கணபதியே. வெற்றி தரும் வேலை விநாயகர், எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா. எனக்கு தான் நம்மள மாதிரியே பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
6: ஆமா
5: சரிப்பா, அப்ப நம்ம இப்ப கிளம்பலாமா?
6: கணபதியே, நானும் அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்து வேலை விநாயகரை தரிசித்துட்டு போறேன்.
5: நிச்சயமாப்பா, நானும் வரேன்ப்பா. என்னையும் கூப்பிட்டுக்க.
6: ஆ சரி சரி, வந்துடும் எல்லாரும் குடும்பத்தோட.
5: சரிப்பா, நம்ம கிளம்பலாம்.
6: ஆ புறப்படலாம் கணபதி.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா.

0: அங்காடி, கஞ்சவநாதன் பேட்டை, வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கணபதியாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கணேசனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 8:45. டிரைவ் டைம் பீட்ஸ் கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
2: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
2: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
3: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
2: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: இன்றைய டைரக்டர் பீட்ஸ் நிகழ்ச்சியில சொன்னால்தான் காதலா தீனா ஸ்டார் படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: நிலையத்தில் நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ரெட்ரோ ராகங்கள் இன்னைக்கு நம்ம மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் தான் கேட்க போறோம். கேட்பதற்கு முன்
1: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100%. உன்ன வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் QR கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
2: RBI சொல்கிறது, QR கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

உறவை காத்து கிளிப்பிடத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:07. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: இசையமைப்பாளர்களின் சிறப்பு தொகுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி. ஒழித்த பாடல் ஒருதலை ராகம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 9:12. சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா திறங்க சைபால்.

0: தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால் சரியா சிறங்க.

0: எப்படி தெரியுமா? சீதா கல்யாணம் நடந்த சமயத்தில் பரமசிவனுக்கு அழைப்பு அனுப்புலையாம். ஏன் தெரியுமா? அட்ரஸ் கிடைக்கல. அவர் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சா, எந்த விலாசத்துக்குன்னு பத்திரிகை அனுப்ப முடியும். அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துட்டாங்களாம். அதனால் பரமசிவன் சும்மா இல்லை. பத்திரிகை வரலைன்னா கூட பரவாயில்ல, சீதைக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டார், உடனே வந்து சேர்ந்துட்டார். ஆனால் பாருங்கள், அவர் வந்து சேர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மணமக்கள் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பரமசிவன் வந்து சேர்ந்தார். உடனே ராமரும் சீதையும் அவர் காலில் விழுந்து வணங்கினாங்க. சீதை வந்து பரமசிவனை பார்த்து, நீங்கள் எங்களுக்கு ஒரு பரிசும் கொடுக்க வேணாம், தங்களுடைய ஆசி மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்களாம். ஏன் பரிசு வேணாம்னு சொல்கிற, என் கையில் ஒரு பொருளும் இல்லையேங்கிறத பார்த்துட்டு அப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்டாராம் பரமசிவன். அப்படி தான் வச்சுங்களேன், உங்களுக்கு வீண் சிரமம் வேண்டாமேங்கிறதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னாங்களாம் சீதை. அப்படிலாம் நினச்சிடாத, என்கிட்ட மிக உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை உனக்கு நான் பரிசாக கொடுக்குறேன் அப்படின்னாராம். அது என்னன்னு கேட்டிருக்காங்க, என்னுடைய புன் சிரிப்பு அப்படின்னாராம். அது எப்படி விலை உசந்த பொருளாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் ஆகாது, என்னுடைய சிரிப்பை கண்டு தான் திரிபுரம் எரிஞ்சுது தெரியுமா, அதை உனக்கு பரிசாக கொடுக்குறேன்னார். இப்படி அப்போ வாங்கின அந்த பரிசு தான் இன்றைக்கி அசோக வனத்தில் சீதைக்கிட்ட இருந்தது. ராவணனுக்கு முன்னாடி ஒரு துரும்பை போட்டுட்டு சீதை வந்து புன்முறுவலோடு பதில் சொன்னதாக எழுதியிருக்கிறதுக்கு இதுதான் காரணமாக. அந்த சிரிப்பு திரிபுரத்தை எரிச்சுது, இந்த சிரிப்பு இலங்கை எரிக்க போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் சீதை முகத்தில் சிரிப்பு தெரிஞ்சுது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் நம்ம பெரியவர். ஆக கூடி சிரிப்பில் கூட எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்கள். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக முகத்தில் புன்முறுவலோடு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சார் விஷயம், உங்கள் முகத்தில் தெரிகிற அந்த புன்முறுவலுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்டோம். வைக்கோல் போர் தீ பிடிச்சி எரியுது சார், அதுதான் இப்படி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். என்ன சார் இது, அதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க, உடம்பு பதற வேணாமா அப்படின்னு கேட்டோம். எதுக்கு சார் பதறணும், எரியிற வைக்கோல் போர் என்னது இல்லைங்க, எழுத்த விட்டு காரணது அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் ஒளித்தந்த பாடல் கிளிஞ்சர்கள் படத்திற்காக. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

தங்கை கல்யாணி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:30. இனி கேட்போம் உதகை உழவர் சந்தை காய்கறிகள் பழங்களின் விற்பனை நிலவரம். கத்தரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 38 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 30 ரூபாய், ஆப்பிள் ரகம் 35 ரூபாய், அவரை 60 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், கொத்தவரங்காய் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பூசணிக்காயும் அரசாணிக்காயும் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 மற்றும் 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 85 மற்றும் 80 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 65 மற்றும் 60 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 34 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 மற்றும் 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 35 ரூபாய்க்கும், பீட்ரூட் மற்றும் நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 60 மற்றும் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 60 மற்றும் 75 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 110 மற்றும் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரக்கோலி 100 மற்றும் 90, கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி கீரை வகைகளில் அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்கிட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகியவை கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 50 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 மற்றும் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எலுமிச்சம்பழம் 210 ரூபாய்க்கும், பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும், திராட்சை 100 மற்றும் 200, வாழைப்பழங்களில் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 50, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 50, ஆப்பிள் 220, ஆரஞ்சு 130, சாத்துக்குடி 110, அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள், இதுவரை இன்று உதகை உழவர் சந்தையில் விற்கப்படும் காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவரத்தை தெரிந்து கொண்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல். இனி தொடரும் இந்த பாடல் ரயில் பயணங்களில் படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடியது.

ஒரு சில பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது அப்படின்றதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் உதாரணமா சொல்லலாம். மைத்திலி என்னை காதலி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். நிலையத்தில் நேரம் 9:45. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடியது தங்கை கோர் கீதம் படத்திற்காக ஒலித்தது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

ஒரு தாயின் சபதம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது அந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். நிகழ்ச்சி நிறைவாக ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் குரலில் நெஞ்சிலுர் ராகம் படத்திற்காக பாடல்.

நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
1: வணக்கம், என் பேர் தீபா. நான் டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரா இருக்கேன்.
0: சொல்லுங்க மேடம், நீங்க சந்தித்தவை சாதித்தவை இதை பத்தி எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்.
1: சந்தித்தவைன்னா சைல்டு ரிலேட்டடா நிறையா ஒரு அவேர்னஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாமே தெரிஞ்சா கூட அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குன்றப்போ நம்ம அதை சொல்லணும் அப்படின்றது. அதை சாதிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, அது என்னுடைய டே பை டே ஒர்க்ல அதுவும் கூட ஒன்று. 100 பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்போது அதை 2 குழந்தைங்க எடுத்துட்டாலே அது ஒரு பெரிய சக்சஸ் சாதனைன்னு நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், இப்போ வந்து நீங்க சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய சைல்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணீங்க?
1: பேரண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைங்களுக்காக அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 ஹவர், நம்மளுக்கு நிறைய வேலைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலுமே குழந்தைங்களுக்காக ஒரு 1 ஹவர், அதுக்கு மேற்கொண்டு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாழ்றதே அவங்களுக்கு தாங்கன்றப்போ அந்த 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பேரண்ட்டை விட ஒரு சில்ட்ரனுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமே இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணாலே அவங்க நம்மளோட லிமிட் நம்மளோட அரவணைப்பை தாண்டி வெளியில் போகவும் மாட்டாங்க, தவறுகளும் பண்ண மாட்டாங்க. அது ஆஸ் எ பேரண்டாக வந்து நம்ம தான் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தணும், அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஏன்னா நம்ம அவங்கள விட அவங்களோட ஏஜ் நம்ம கிராஸ் பண்ணி வந்தவங்க, நம்ம நிறைய பார்த்திருப்போம். அப்ப நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சமுதாயத்துல எப்படி எல்லாம் இருக்கு, ஃபியூச்சர்ல அவங்க எப்படி எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்கன்றத நம்மளே வந்து நம்மளோட ரிலேட்டிவ் நெய்பர்ஸ் நம்மளோட சம்பந்தப்பட்டவங்களோட வாழ்க்கையில எல்லாம் அவங்களுக்கு சொன்னாலே அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம பேரண்டா நிறைய தப்பு பண்ணும் போது குழந்தைங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. இன்னொன்னு, அவங்க நாளைக்கு தப்பு பண்ணும் போது நம்ம ஏன் இந்த தப்பு பண்றேன்னு கேக்குற இடத்துல நம்ம இல்ல, நம்ம அதை கேட்டா கூட அவங்க அதை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம அவங்களை அந்த கண்ட்ரோல்ல கொண்டுட்டு வருதுன்றது வந்து அந்த டீனேஜ் அந்த 13 to 19 வரைக்கும் அவங்களை நம்ம கொஞ்சம் கரெக்டா கொண்டுட்டு போயிட்டா நம்ம அவங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தானா அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த டீனேஜை வந்து எப்பவுமே நல்லா பார்க்குறோம், சமைச்சு போடுறோம், ட்ரெஸ் எடுத்து தர்றோம், வெளியில கூப்பிட்டு போறோன்றதை தாண்டி நம்ம அந்த டீனேஜ்ல வந்து அவங்களை வந்து நம்ம கரெக்டா கொண்டுட்டு போனாலே அவங்க லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க, மேற்கொண்டு தவறுகள் எல்லாம் பண்ண மாட்டாங்க.
0: அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க மேம். சாப்பாடு செஞ்சு தரோம், எல்லாம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரோம், அதோட நம்ம கடமைகள் முடியறது இல்ல. அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய நல்லது கேட்டதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத மனசு விட்டு பேசணும், அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க. சைல்டு வந்து அவங்களோட அதாவது அவங்க சைட்ல இருந்து என்ன மாதிரி கோஆபரேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
1: ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஏதோ ஒரு அசம்பாவிதம் தவறுகள் நடந்துருச்சுன்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் மூலயமா தெரியறதுக்கு பேரண்ட் கிட்ட சொல்லலாம். அப்பதான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணா எப்படியோ பேரண்ட்ஸ்க்கு தெரியதா போகுது. அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வந்து பொதுமக்கள் மூலயமா இல்ல டிபார்ட்மெண்ட் மூலயமா தெரியறதுக்கு பதிலா நம்மளே சொல்லிட்டேன்னா அவங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்ப அப்படி கொடுக்கும்போது வந்து நெக்ஸ்ட் அவன் வந்து தப்பு பண்ண மாட்டான். சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வேண்டியது வந்து அன்பும் அரவணைப்பும் கண்டிப்பா வேணும். அந்த அன்பும் அரவணைப்பும் கரெக்டான நேரத்துல குழந்தைங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன்.
0: பேரண்ட்ஸும் பிடித்த பாடல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து பாடல் தான் ஜூலி கணபதி படத்துல இருந்து எனக்காக பிளே பண்ணு.
0: தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.

0: வணக்கம், உங்க பேரு உங்களை பத்தி சொல்லு.
1: வணக்கம் மேம், என் பேர் அஃப்ரின். நான் இங்க கார் ஷோரூம்ல ஒர்க் பண்றேன்.
0: எவ்வளவு இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 2 இயர்ஸா ஒர்க் பண்றேன் மேம்.
0: ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் பிகாம் சிஏ முடிச்சிருக்கேன்
0: மேம். ஓகே, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கா?
1: எங்க வீட்டுல அம்மா, அண்ணா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க மேம்.
0: உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா?
1: இல்லை மேம்.
0: ஓகே, நீங்கள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கீங்க மேம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கும்போது பெண் பாதுகாப்பில் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்னென்னா ஃபாலோ பண்ணணும்னு மக்களுக்கு சொல்ல போகிறீங்க? இந்த மகளிர் மட்டும் ப்ரோக்ராமில் நீங்கள் பேசுகிறீங்க.
1: பெண் பாதுகாப்புனா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தற்காப்புக்கு நிறைய இது சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சிங்க பெண் திட்டம் வந்து நமக்கு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். அப்புறம் நிறைய அன்வான்ட் மெசேஜ் எல்லாம் நமக்கு வரும், இல்ல சோசியல் மீடியால போட்டோஸோ வேற ஏதாவது ஷேர் பண்றதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். இப்ப இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துகிட்டாலே போதும் மேம்.
0: தவறுகள் நடக்காது அப்படிங்கறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட்?
1: ஆமா மேம், நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்னு தெரியும்.
0: ஓகே, பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள்லாம் நிறைய

0: வணக்கம். உங்கள் பேர் உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: என் பேர் காயத்ரி. நான் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறேன்.
0: ஓகே, எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க?
1: நான் 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
0: ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன்.
0: ஆ, சொல்லுங்கள் மேம். இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு கோர்ஸ் இல்லையா? பெண்கள் பற்றி, பெண்கள் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்களில் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மன அழுத்தம், டிப்ரெஷன். அதுவும் இளம் பெண்களுக்கு வந்து இப்போ நிறைய டிப்ரெஷன் நடக்குது. இதெல்லாம் எதனால அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஃபினான்ஷியலாக அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்காங்க, நைட்டு சீக்கிரமாக தூங்காமல், அதனால கூட டிப்ரெஷனில் இருப்பாங்க.
0: சரி, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: அவங்க நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், யோகா அந்த மாதிரி எக்ஸசைஸ் இதுலலாம் அவங்க ஆக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் ஒரு நல்ல பாண்ட் இருக்கணும், ஒரு நல்ல சப்போர்ட் கிரியேட்.

0: பண்ணிட்டோன்னா அதுலேயும் டிப்ரெஷனில் போகாமல் நல்லா இருக்கலாம்.
1: டிப்ரெஷன் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறீங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
0: எந்திரன்லேருந்து ஏதாவது ஒரு சாங் போடுங்க.
1: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.
0: தேங்க்யூ மேம்.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி சொல்லுங்கள்.
1: வணக்கம், என்னோடய பேர் சந்தியா. நான் ப்ரைவேட் கன்சர்னில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
0: ஆ, ஓகே மேம். எப்படி இருக்குது உங்கள் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்? எவ்வளோ வருஷம் ஆச்சு?
1: டீச்சிங் கன்சர்னில் ஒரு 10 இயர்ஸாக இருக்கேன் நான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு.
0: டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
1: டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும். மெயினாக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலே, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு பாண்டிங் இருந்தாலே அது வந்து ஸ்மூத்தாக போகும் அந்த இயர் ஃபுல்லாமே.
0: ஓகே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேம்? உங்ககிட்ட நல்லா மனசு விட்டு பேசுகிறாங்களா இந்த மாதிரி?
1: என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க.
0: நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி?
1: ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன்.
0: பயம்லாம் இல்லை?
1: பயம் இருக்கு, பயமும் இருக்கு, அந்த நேரத்தில் பாசமும் கரெக்டாக இருக்கு.
0: ஓகே, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறீங்க, டீச் பண்ணுறீங்க?
1: நான் மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் எடுத்துட்டு இருக்கேங்க.
0: ஓகே, எந்த சப்ஜெக்டை ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி படிக்கிறாங்க?
1: நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துங்க. அது
0: உங்களை பிடிக்கும், அதனால சப்ஜெக்ட்ஸும் பிடிக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜி அப்படிதான். அந்த டீச்சர்ஸ் பிடிக்கும்னா அந்த சப்ஜெக்ட் அவங்க நல்லா படிக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்க ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் நல்லா படிக்கிறாங்களா?
1: நல்லா படிப்பாங்க.
0: அப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்ல?
1: பிரச்சனையே இல்லைங்க. ஆனா என்ன, ஹோம்ஒர்க்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனா ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் தான் இதுதான் சொல்லுவாங்க. நான் என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபேவரட் தான் ஆயிரும்.
0: ஓகே, சரி. நீங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே பிடிக்கும், நல்லா பண்ணிக்கிறாங்க. சரி, ஸ்ட்ரகிளா நீங்க ஃபீல் பண்ண விஷயம் ஏதாச்சும் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்ல?
1: நியூவா ஒரு பேட்ச் வரப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி இருக்குங்க. அவங்கள நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் எப்போனாலும் டைம் எடுக்குது. அவங்கள நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்ஸ் மெயினாக. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங்ஸ் தான் மெயினே. அவங்க அந்த நோட்டில் எழுதுறத பார்த்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்கேன்.
0: அவங்க கூட மிங்கிள் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது உங்களுக்கு. ஹேண்ட் ரைட்டிங் தான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளம். ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ குழந்தைங்கிட்ட எப்படி இருக்குங்க?
1: பரவாயில்லைங்க. அவங்க சின்ன வயசுலேயே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதை பொறுத்து தான் அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அவங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து ரீடிங் ஸ்கில் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.

0: அடுத்த நிகழ்ச்சிக்காக காத்திருப்போம் நேர்களே.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிகாகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடரின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். சென்னை காமராஜர் சாலையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். பரமக்குடியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு நிர்மல்குமார், திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1920 ரூபாய் குறைந்து 1,12,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடைபெற உள்ளதை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா, மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள மோலியப்பள்ளி ஏரியை தூர்வாருவதன் மூலம் நிலத்தடி நீரை சீரமைக்க முடியும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பத்திரப்பதிவு நடைமுறைக்கு வரும் என்று மாநில அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையத்தில் நேரம் 11:03.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்வி கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
3: திபெத்தில் பனிப்பாறை உருகியதால் அதிக அளவு நீர் கோஷி ஆற்றில் கலந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பெரும் சேதத்தை சந்தித்த நாடு எது? சரியான பதில் நேபாளம். சரியான பதிலளித்த நேயர்கள் தேவனூர் ஜோதிலட்சுமி, திருப்பூர் கனக்கம்பாளையம் சசிகலா, உதகை மணிகண்டன், ஆனைக்கட்டி ராமன், மைசூர் வள்ளி, மசினங்குடி காயத்ரி, பொள்ளாச்சி ராணி, பவானி தாரணி, திருவாரூர் மாவட்டம் சீதா.
2: அடுத்த கேள்வி. சக்தி வாய்ந்த தொலைநோக்கியை விண்வெளிக்கு அனுப்பியது நாசா, இதன் பெயர் என்ன? சரியான பதில் நான்சி கிரேஸ் ரோமன். சரியான பதிலளித்த நேயர்கள் தாராபுரம் உமாசங்கர், கோழிக்கோடு வனஜா, உசிலம்பட்டி சீதாலட்சுமி, தாசம்பட்டி விக்னேஷ், எடக்காடு வினய்குமார், கோயமுத்தூர் குணசேகரன், கிருஷ்ணாபுரம் செல்வி, திண்டுக்கல் மாவட்டம் சுரேஷ்.
3: அடுத்த கேள்வி. விவசாயத்துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் நிதியுதவி திட்டத்தின் பெயர் என்ன? சரியான பதில் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஷ் யோஜனா. சரியான பதிலளித்த நேயர்கள் பொள்ளாச்சி முருகேசன் பிரியா, மேரிசெல் சுசிலா, கரூர் துரைராஜ், வெள்ளலூர் பாலன், குண்டல்பேட் தர்மா, சிவகாசி பரமன், புளியம்பட்டி ஸ்ரீநிதி, கோவில்பாளையம் வேளன், புதுமந்து மேரி.
2: அடுத்த கேள்வி. பாரத பிரதமருக்கு மத்திய ஆசிய நாடான உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது வழங்கப்பட்டது, அவ்விருதின் பெயர் என்ன? சரியான பதில் ஹோலி தரஜாலிக் தோஸ்லிக். சரியான பதிலளித்த நேயர்கள் கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், பொள்ளாச்சி கலா மஞ்சூர் மாறன், தாராபுரம் பிரேமா, சென்னை பாஷா, ஓட்டுப்பட்டறை திவ்யா.
3: அடுத்த கேள்வி. இந்திய குடியரசின் வெற்றி எனது வாழ்க்கை எனது போராட்டம் எனும் சுயசரிதை நூலை எழுதியவர் யார்? ராம்நாத் கோவிந்த். சரியான பதிலளித்த நேயர்கள் செல்வபுரம் ராதிகா, திருப்பூர் ராஜா, சத்தியமங்கலம் சீனிவாசன், கவுண்டம்பாளையம் நவீன், கிண்ணக்கொரை மாதவன், வெள்ளிப்பாளையம் தர்மன், திருப்பூர் வேதநாயகி.
2: இரண்டு கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், கோயமுத்தூர் எஸ் சத்யநாராயணன், தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, மதுரை சோ சண்முகசுந்தரம், மதுரை மணிநகரம் எஸ் மித்ரன், சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், அவினாசி பிரபு தேவி ஸ்ரீசாய், உதகை தீபா, திருப்பூர் மனவை கசந்திரசேகர்.
4: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: இன்றைய கேள்வி. 2026 ஆண்டில் பருத்தி ரக பிரிவில் சிறந்த நெசவாளர் விருது மற்றும் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றவர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை. 2026 ஆண்டில் பருத்தி ரக பிரிவில் சிறந்த நெசவாளர் விருது மற்றும் தமிழக அரசின் முதல் பரிசு பெற்றவர் யார்?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியப்பம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:08. எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவினர்களா நண்பர்களா அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பேச போறோம். கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவினர்களா நண்பர்களா? உள்ளூர் நேயர்கள் 9344-9001-1 வெளியூர் நேயர்கள் 9342-9001-1 புதிய நேயர்களும் வாட்ஸ்அப்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறவங்களாக இருந்தால் 8300-1919-1018 இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.

0: இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு, கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் நண்பர்களா உறவினர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர் லைனுக்கு வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன், உங்களுடைய கருத்து.
1: என்னோட கருத்து வந்து, கடினமான நேரத்துல வந்து உதவி செய்யறது வந்து உறவுக்காரவங்க தான். ஆனா உறவுக்காரங்களும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. அவன் தான் நண்பர்கள்ட்ட நம்ம உதவி கேட்டோம்னாக்கா வந்து எப்படியாவது அவங்க கிட்ட இல்லைன்னா கூட மத்தவங்கள்ட்ட கேட்டாவது வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட உதவி பண்ணுவாங்க.
0: அப்ப எப்படி நீங்க உறவினர்கள்னு சொல்லலாம்?
1: இல்ல, உறவுக்காரங்க வந்து யோசிச்சுட்டு அப்புறம் செய்வாங்க, செய்யாம இருக்க மாட்டாங்க. யோசனை பண்ணிட்டு நம்ம குடுக்கலாமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிச்சு பல இதெல்லாம் குடும்பத்துல கலந்து யோசனை பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. ஆனா உடனே வந்து செய்யறது வந்து நண்பர்கள் வந்து.
0: அப்ப உங்களோட ஆன்சர் வந்து நண்பர்கள் தான், கடினமான தருணங்கள்ல முதலில் கை கொடுப்பவர்கள் நண்பர்கள் தான்.
1: நண்பர்கள்,
0: உறவினர்கள் வந்து யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யறதுக்குள்ள நண்பர்கள் செஞ்சுட்டே போயிடுவாங்க இல்லையா?
1: செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நண்பர்கள் வந்து விட மாட்டாங்க, நல்ல நண்பர்கள் விட மாட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து இப்ப முடியாது அப்படி அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. நல்லா நம்ம மேல உள்ள அக்கறை, நம்ம மேல ஒரு பாசம் உள்ள நண்பர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எப்படியோ முயற்சி பண்ணி யார்ட்டாவது இவங்களுக்கு இங்க கொடுங்க, நான் எப்படியாவது பணம் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்கள்ட்ட சொல்லியாவது நம்மளுக்கு அந்த உதவியை வாங்கி கொடுத்துருவாங்க.
0: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: சொல்லுங்க பெருமாள் சாமி, உங்களுக்கு வந்து கஷ்டமான நேரத்துல கை கொடுக்கறது நண்பர்களா உறவினர்களா?
2: பாருங்க, கஷ்டமான நேரத்துல வந்து கை கொடுக்கறது நண்பர்கள் தான். அது எப்படி முக்கியம் அடையுது அப்படிங்கறத சொல்லிடுறேனுங்க. ஹலோ,
0: சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன்.
2: கேக்குதுங்களா?
0: கேக்குது, கேக்குது, சொல்லுங்க.
2: நட்பு நட்பாராய்தல் கூட நட்பு மற்றும் தீ நட்பு எனும் நான்கு அதிகாரங்களில் ஐயன் வள்ளுவர் அவர்கள் 40 குறள்களின் நட்பு பற்றி விளம்பியுள்ளார். வெள்ளப்பிள்ளையாரின் எந்த இடத்தை கிள்ளி எடுத்தாலும் இனிக்கும். அதே போன்று அந்த 40 குறள்களில் ஒன்றினை மட்டும் இங்கே நினைவு கூறுவோம். உடுக்க இழந்தவன் கைகோலாங்க இடுக்கன் களைவதான் நட்பு. இதன் பொருள் யாதனில் ஆடை அவந்தால் கை தானாக போல் எப்படி சரி செய்கிறதோ அதே போல் நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும்போது நாம் தானாக போய் அதை களைய வேண்டும். அதுதான் உண்மையான தூயமான நட்பின் பண்பு என்கிறார் திருவள்ளுவர். இறைவாக ஒன்றனை மட்டும் குறிப்பிடுகிறேன். மகாபாரதத்தில் கொடைக்கு பெயர் போன கர்ணன் நட்பிற்கு இலக்கணம் வகுத்துள்ளார். தன் தாய் உன் தம்பிகளுடன் சேர்ந்து விடு என சொல்லிய போது கர்ணன் சொல்லுவான், தன் நட்பின் பெருமையை சொல்லி இப்போ நான் நீ கூறியபடி நடந்து கொண்டால் நட்பு கிட்டையும் சோகம் அல்லவா என்று அம்மாவிடம் கேட்பான். இங்குதான் கர்ணன் நட்பின் உன்னத பண்பின் உச்சத்தில் நின்று நம்மை நேசிலுக்கிற வைத்து ஜோலியோ ஜொலி என்று ஜொலிக்கிறார். ஆகவே நான் நட்பு தான் கடுமையான தருணங்களில்
0: முதலில் கை கொடுப்பது நட்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
2: ஆமா, கண்டிப்பாங்க மேடம்.
0: நன்றி, நன்றிங்க. உங்களுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு. இன்னொரு நேயர் கூட லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவிகா சந்திரசேகர்.
0: அப்பா, ஸ்பீடா பேசுறீங்க. சரி, கருத்தை தெளிவா சொல்லுங்க.
3: அத நண்பர்கள் உடனே செய்வாங்க, உறவினர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வாங்க. அது ரொம்ப ரத்த பாத்திரம் சொன்னா உடனே செஞ்சிருவாங்க. இப்ப நானே போச்சுக்கேன், அண்ணன் தம்பி முடியல, உடனே கொண்டு எவ்வளவு பணம் வேணும் தெரியும் கொடுத்துருவாங்க. மத்தவங்களை வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நண்பர்கள் வந்து டக்குன்னு செஞ்சிருவாங்க. இருக்கதே இல்லையா, புடி வச்சுக்க பாத்துக்கலாம், வேற பக்கம் கேக்குறேன்.
0: வர்றது வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். உறவினர்கள் அப்படி இல்ல, வரதை யோசிச்சு அதுக்கப்புறம் தான் உதவி பண்ணுவாங்க இல்லையா?
3: கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. ரத்த பாசம்னா உடனே செய்வாங்க.
0: சரி, நன்றிங்க கருத்துக்கு. நேர்களை தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9344-90-101-8, வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342-90-101-8. புதிய நேயர்களாக இருந்தீங்கனாலும் சரி, வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை பதிவு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, 8300-0019-101-8 இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.

0: 11:23 ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவுகளா நண்பர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர் லைனுக்கு வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? கவிதாங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க, நமக்கு கடினமான தருணங்கள்ல முதல்ல கை கொடுக்கறவங்க உறவுகளா நட்பா?
1: கடினமான தருணங்கள்ல வந்து அதாவது உறவுகளோட நட்புகள் தானே எப்பவுமே வந்து நம்ம கடினமான தருணங்கள்ல வந்து ஓடோடி நான் எடுக்கிறேன், கவலைப்படாத, எதுவான பொருளாதார பிரச்சனையாலும் மற்ற பிரச்சனைகளானாலும் குடும்பத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளானாலும் அல்லது எந்த பிரச்சனையானாலும் நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையானாலும் முன்னால வந்து உதவக்கூடியவர்கள், அதாவது நண்பர்கள் உறவுகளும் உதவுவாங்க. பட் உறவுகள் வந்து உறவுகள்ட்ட நம்ம வந்து நண்பர்கள் உதவிடும் அதிகாரம் ஆடான்னு கூப்பிடலாம், நண்பனை
0: உறவினர்களை விட நண்பர்கள், அதாவது உரிமையோடு ஒரு வாட்டி கூப்பிட்டா போதும் ஓடி ஓடி வந்துருவாங்க நண்பர்களை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து உறவினர்களை விட நண்பர்கள் தான் வந்து அதிகமா உதவி பண்றாங்க.

0: அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த நேயர் கூட லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இங்கிருந்து?
1: மேடம், நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதனா?
1: ஆமாங்க மேடம், எடக்காடு. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ரங்கநாதன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க.
0: நம்மளுடைய கஷ்டமான நேரத்துல உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்களா? முதல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்களா?
1: நண்பர்கள் மேடம்.
0: எப்படி சொல்லுங்க, உங்களுடைய லைஃப்ல
1: உறவினர்கள் உதவுவாங்க, ஆனா யோசனை பண்ணுவாங்க மேடம். நண்பர்கள் உடனே உதவி பண்ணுவாங்க. இப்ப வானில் மூலமா நேயர்கள் எனக்கு நிறைய பல நண்பர்கள், அவங்க நம்பர் நம்ம எஃப்எம் நம்பர் கேட்டது அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நம்பருக்கு. அதனால உதவுவது நண்பர்கள் தான்.
0: நண்பர்கள் தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்காக. அடுத்த நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆலயா சுப்பிரமணியம் கவிதா மருந்து குடிக்கிறதே கிடையாது. ஆனா நீ காத்தால ஒரு மணி நேரம் பாட்டு போட்டீங்க. ஐயோ, நான் மாடு பூரா சோழ பேர்ல மேஞ்சது, ஆனா மாட்டு கூட முடிச்ச போல அப்படியே உட்காந்து நெய் மருந்து கேட்டேன்.
0: நன்றி நன்றி.
2: ஆனா வீட்டுல செம்மையா டோஸ் வாங்கினே மாடு மேலும் சோழ பேர்ல மேய்றால அறிவிட்டவனே உன் மாடு பாட்டு கேட்டுருக்கேன்னா எங்க அண்ணா. ஆனா மாடு மேய்டுண்டா, பாட்டு கேக்குறேன்டான்னு சொல்லிட்டு
0: மாடு தினமும் தான் மேய்து, பாட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு கேக்குறேன்ட்டீங்களா?
2: உறவுகள் நண்பர்கள் வராங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் உறவுகள் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. நண்பர்கள் வந்து மிடுக்கா உட்காந்து மிடுக்கா போறாங்க. அதே மாதிரி ஒரு பினான்சியல் வரச்சையும் அவங்கதான் பல்ஸ் அமௌண்ட்னா கூட என்னோட உறவுகள் என்னோட இடத்துல நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். ஆனா உறவுகளை வந்து நான் என்னைக்கே விட்டு கொடுக்க மாட்டேன். நாம விலகி போக போக போக உறவுகள் விலகி போகும். நாம எந்த அளவுக்கு ஒன்றி போறோமோ அந்த அளவுக்கு உறவுகள்.
0: இதை சொன்னீங்கல்ல, இது கரெக்ட். அதாவது இந்த காலத்துல யாரும் அப்படி இருக்கிறது இல்லையே, உறவுகள்ட்ட இருந்து விலகிதான் இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த உறவுகளுமே வந்து நம்ம கூட வந்து கலந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னா நாலு உறவினர்கள் வந்து நின்னாதான் அந்த சபைக்கே ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா?
2: என்னோட வீட்டுல வந்து ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்னோட பாட்டி இது பண்ணப்ப உறவுகள் தான் முக்கியத்துவம் அதிகமா. நண்பர்கள் வந்து வந்தாங்க, வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா உறவுகள் வந்து மூணு நாள் இருந்து எல்லா காரியமும் முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் உறவுகள்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கருத்துக்கு. நன்றிங்க.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி மேம்.
0: நன்றி நன்றி. அதாவது உறவுகள் தான் இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த மெசேஜ் வந்து ஒன்று வந்திருக்கு. ஊட்டி பண்பலைக்கு வணக்கம். எனக்கு கஷ்டமான நேரத்தில் பண உதவி செய்தவர்கள் உறவினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் அவர்களுடைய மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் தான் இது. நேர்களை நீங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கால் பண்ணிகிட்டே இருங்க. உள்ளூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9344909108. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 9342909108. புதிய நேயர்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுறவங்க 8300019108 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிலையத்தில் நேரம் சரியாக 11:30.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.
2: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பது உறவுகளா நண்பர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நேயர் லைனுக்கு வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் சட்டாடியிலிருந்து பேசுறேன்.
2: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
2: சொல்லுங்க, கடினமான தருணங்கள்ல முதல்ல கை கொடுக்கறவங்க உறவினர்களா நண்பர்களா?
3: கண்டிப்பா நண்பர்கள் அப்படிங்கறவங்களை விட உறவினர்கள் தான் ஃபர்ஸ்ட் கை கொடுப்பாங்க. அது வார்த்தை இல்ல, அது ஒரு உணர்வு தான். நிறைய பேர் நண்பர்கள் கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்னுடைய சொற்கள்ல பாத்தீங்கன்னா உறவினர்கள் தான் சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. குறிப்பிட்ட கொரோனா காலகட்டம், நம்மளுடைய மாமா மாமி சித்தா பெரியப்பா வந்து கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இவ்வளவோ பேரு ஆன்லைன்ல காசு டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா இருந்ததே பாத்துருக்கோம். உறவினர்கள் வந்து ரத்த பந்தம் அப்படிங்கறதுனால தான் ஆடாவிட்டாலும் தன் தசை அறும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது 100% உண்மையாதான் இருக்கு. உறவினர்கள் அப்படிங்கிறவங்க உரிமையா கேட்டையாம், என்னங்க எனக்கு கொஞ்சம் குடுக்குறீங்களா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் அவங்களை வந்து கோபமா இருந்தாலும், என்னதான் வந்து நமக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும், கஷ்டமான அல்லது இக்கட்டான சூழ்நிலையில உறவினர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நண்பர்களை விட நிறைய நேரங்கள்ல உறவினர்கள் நம்ம மீது காமிக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறது போலியானது இல்ல, உண்மையானதுதான். ஆனா உரிமையா அவங்களும் கோபப்படுவாங்க, அவங்களும் திட்டுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ரத்த பந்தம் அப்படிங்கறதும் இருக்குல்ல. பினான்சியல் ரீதியாக ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, வீடு கட்டணும்னாலும் சரி, படிப்பு ரீதியாக காசு வேணும் அப்படின்னாலும் சரி, உரிமையா நம்ம சில ரத்த பந்தங்கள் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அவங்க கொடுப்பாங்க. கொடுக்கும் பொழுது அந்த ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மறக்காம நம்ம அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். உறவினர்கள் நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரோட உறவினர்கள் தான் அதிகம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த சப்போர்ட்னாலதான் நம்ம எல்லாருமே
4: சொல்லுங்க. அதாவது அப்படின்னா கஷ்டமான நேரத்துல கை கொடுக்கறது வந்து நம்ம ரெண்டையும் சொல்லலாம் கூட, உறவும் சொல்லலாம் நட்பும் சொல்லலாம். அது
2: எப்படின்னா வந்து ரெண்டையும் சொல்லிட்டீங்க, உறவினர்களையும் விட்டு கொடுக்க முடியல, இந்த இடத்துல என்னால நண்பர்களையும் விட்டு கொடுக்க முடியலன்னு சொல்றீங்க.
4: கண்டிப்பா, அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னாங்க, அதாவது நம்ம கையில தான் இருக்குங்க. எப்படின்னா வந்துருங்க, நம்ம வந்து அந்த மாதிரி, அதாவது அவங்க அடுத்தவங்க கஷ்டப்படுறப்போ வந்துட்டு உறவா இருந்தாலும் சரி நட்பா இருந்தாலும் சரி நம்ம நடந்துக்கிற விதம் தாங்க. நம்ம வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சுயநலமா இல்லாம வந்து ஒரு வித்தியாசம் பார்க்காம நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா தான், அவங்க கஷ்டத்தோட நின்று நம்ம அவங்க கஷ்டத்துல பகிர்ந்துக்கிட்டோம்னா தான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வர்றப்போ அவங்களும் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க.
2: நமக்கு என்ன ஒதுங்கி ஒதுங்கி போகாம முன்ன நின்று நம்ம எல்லாமே செஞ்சோம், நமக்கும் அந்த உதவிகள் கிடைக்கும்.
4: அது உண்மையான அது நட்பும் உறவும் நீடிக்கும்.
2: ஓகே, நன்றி சிவா கால் பண்ணதுக்காக, உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் நன்றி. இன்னும் ஒரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ,
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: செல்வராஜ் பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க செல்வராஜ், அவசர காலத்துல உதவுறது யார்?
5: அவசர காலத்து எனக்கு உதவுறது பாத்தீங்கன்னா அரசாங்கம் தான் மேடம்.
2: அரசாங்கமா?
5: அதாவது லோன்ல அதாவது பொருள் இருந்தானா நான் ஏதாவது லோன் வாங்கிக்குவேன் கவர்மெண்ட்ல. ஏன்னா எனக்கு இந்த உடன்பாடு இல்லைங்க மேடம், இந்த உறவினர்கள் சொந்தக்காரங்க எனக்கு உடன்பாடு இல்லை.
2: அதாவது பண உதவி மட்டும்னா நீங்க அரசாங்கத்தை போய் கேட்கலாம், மற்ற உதவிகள் வேணும்னா?
5: எதுவுமே என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க மேடம். நீங்க நண்பர்கள் சொன்னீங்கல்ல, நண்பர்கள் துரோகிகள் மேடம். பண விஷயத்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதனால நம்பிக்கை இல்லைங்க மேடம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் யாரு கட்ட வாங்க
2: தவறு சொல்ல முடியாது. ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலைகள் அமைஞ்சிருது இல்லையா?
5: இல்லைங்க மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரு ஹெல்ப் பண்றது இல்லைங்க மேடம். அதனால நான் என்ன, நான் ஒரு பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை கூட பேங்க் லோன் வாங்கிக்குவோம் மேடம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படியே நானும் எவ்வளவு கஷ்டத்துக்கெல்லாம் கடன் கேட்டேன். அதாவது இதோ இதோ ஒரு உதவி மெயினா வந்து பணம் உதவி, பணம் ஒண்ணுதான் மேடம் இது மேடம் உதவின்னா அதுதான் உதவி. அதை போய் கேட்டா உனக்கு என்னப்பா மகராசா,

நீண்ட கால ஆதரவு எதுவா இருந்தாலும் உறவினர்கள் வந்து அங்க நின்னாதான் அந்த வேலையும் அந்த பாதிப்பும் வந்து சரியாகும் அப்படின்றத வந்து அழகாக பதிஞ்சிருக்கிறாரு. அடுத்த நேயர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கே ராஜேஷ், ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் தானாகவே புரிந்து கொள்கிறேன் என்று சொல்வதன் மூலம் நண்பர்கள்தான் கடினமான தருணங்களில் முதலில் நமக்கு கை கொடுத்து உதவுபவர்கள் ஆவார்கள். உண்மையான நண்பனை ஆபத்தில் அறிவோம், நண்பர்களை நம்புவோம், நண்பர்களை மட்டுமே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜை போட்டிருக்காரு. ஸோ ஒரு ஒருத்தரோடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்களை வச்சு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். காதல் மன்னன் படத்திலிருந்து ஸ்டேட்யூன்ட், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: இணையத்தில் நேரம் 11:47 ஆயிடுச்சுங்க. நம்ம இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவுகளா நண்பர்களான்னு கேட்டிருக்கோம். நேர் ஒருத்தர் லைனுக்கு வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தலைக்குந்தால இருந்து மஞ்சுளா பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க மஞ்சுளா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. உங்களோட வாய்ஸ் வந்து ஏர்ல கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கேன்.
1: ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, நீண்ட விடைவெளிக்கு பிறகு மறுபடியும்
0: வந்திருக்கேன்.
1: தலைப்பு நல்லா இருந்துச்சு, நீங்க கொடுத்த தலைப்பு நல்லா இருந்துச்சுன்றதுனால இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஓகே. கடினமான தருணங்கள்ல முதலில் உதவி செய்பவர்கள் உறவுகளா நண்பர்களா, உங்களுடைய லைஃப் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: இது வந்து கடினமான தருணம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, இப்போ முக்கியமான விஷயங்கள்னா உறவுகள் தான் வரணும். ஏன்னா கண்டிப்பா உறவுகள் தான் நமக்கு என்ன விஷயமானாலும் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அவசரம் அப்படிங்கிறப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவசரத்துல உறவுகளை நம்ம தேட முடியாது. முதல்ல வந்து பக்கத்துல நண்பர்கள் தான் இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு கை கொடுப்பாங்க. இப்போ அவங்களும் இப்போ இது ரெண்டு கண்ணு மாதிரி, உறவுகளும் சரி நண்பர்களும் சரி இரண்டு கண்ணு மாதிரி, இரண்டுமே வந்து ஒவ்வொரு தருணத்துல கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. இப்போ நல்லதானாலும் கெட்டதானாலும் நமக்கு வந்து நின்று எந்த சிச்சுவேஷனாலும் அவங்க வேலையை விட்டுட்டு வர்றது வந்து உறவுகள் தான். ஏன்னா அது கண்டிப்பா நம்ம போய் ஆகணும்னு உறவுகள் தான் வருவாங்க. அதே வந்து நண்பர்கள் வந்து உதவி செய்வாங்க, அது அவசரத்துக்கு வந்து அவங்க தான் நமக்கு உதவுவாங்க. பட் என்ன செய்வாங்கன்னா, இப்போ அவங்க வேலை இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கணும். இப்ப நானே ஒருத்தருக்கு உதவி செய்யற சிச்சுவேஷன்ல வந்து அந்த இடத்துல நான் தட்டி கழிச்சிட்டேன்னு வைங்க, அந்த உறவுகளை நாங்க அன்னைக்கு அவங்க வரல இன்னைக்கு நான் போகணுமான்னு யோசிப்பாங்க நண்பர்கள். அந்த சிச்சுவேஷன் வரும் எல்லாருக்குமே. ஆனா வந்து உறவுகள் வந்து அப்படி சொல்ல முடியாது, கண்டிப்பா அவங்க வந்து ஆகணும். இதனால வந்துட்டு ரெண்டுமே நமக்கு உதவி செய்யக்கூடிய உறவுகள் தான்.
0: உறவினர்களானாலும் சரி நண்பர்களானாலும் சரி, ரெண்டு கண் போல அப்படின்னு அழகா சொல்லிட்டீங்க.
1: ஆமா, கண்டிப்பா.
0: நன்றி மஞ்சுளா கால் பண்ணதுக்காக. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? என்னுடைய
2: வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொல்றேன், நூற்றுக்கு நூறு சொல்றேன், உதவி செய்யறது நண்பர்கள் தான். உறவினர்கள் வந்து நம்ம கிட்ட உதவி வாங்கிக்குவாங்க, ஆனா நம்ம திரும்ப கேட்டோம்னா கழுவிருமையில நழுவிருமையில நழுவிடுவாங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன் மேடம்.
0: ஓகே. அதாவது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம முன்னாடி ஓடி வரவங்க நண்பர்கள்.
2: ஆனா நம்ம செத்து போயிட்டா உறவினர்கள் யாராவது இரவு இறந்துட்டாங்கன்னா உறவினர் நிறைய பேர் வருவாங்க.
3: கடினமான
0: காலத்துல அதிகம் கை கொடுப்பது யார்?
3: என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நண்பன்
0: தான்.
3: ஆமா ஆமா. உறவினர்கள் வந்து ரெண்டாவது மேடம். இந்த நட்பு எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே வந்து நம்ம நண்பர்களா பழகிறோம். அந்த நட்பு தான் சிறந்த நட்பு. கடைசி வரைக்கும் நம்மளோட இருந்து எதா இருந்தாலும், ஒரு பணங்காசா இருக்கட்டும், நான் இருக்கிறேன், தைரியமா இரு, உதவி நான் எதாவது பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்றாங்க முடியுங்களா? அந்த நட்பு தான் வந்து சிறந்த நட்பு. ஆமா.
0: ஓகேங்க, நன்றி.
3: அதனால என்ன பொறுத்தவரை சிறந்த நட்பு நண்பர்கள்
0: தான் சிறந்த உதவியாளர்கள் அப்படின்னு
3: சொல்லுவாங்க. அதாவது உறவினர்கள் எல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருப்பாங்க மேடம். ஆமா, நம்ம உடனே வந்து உதவிக்கரம் நீட்டுபவர் யாருன்னா நண்பர்கள் தான்.
0: சரிங்க,
3: அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.
0: நன்றி கால் பண்ணதுக்காக சக்தி.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. கடினமான காலகட்டத்தில் அதிகம் கை கொடுப்பது உறவுகளே அப்படின்னு சொல்லி கேரள மாவட்டம் இடுக்கியிலிருந்து குமார் அவர்கள் வந்து இந்த மெசேஜை போட்டிருக்காங்க. அடுத்த நேயர் லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ,
0: கேக்குதுங்க? எங்கிருந்து பேசுறீங்க?
4: இல்ல மேடம், கேக்குதுங்களா?
0: ஆ, கேக்குது, பேசுங்க.
4: ஹலோ.
0: நான் பேசுறது அவருக்கு கேக்கல போல இருக்கு. அடுத்தவங்க லைன்ல இருக்காரு, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஆமா வணக்கம். நான் ஈரோடு மாவட்டம் கவுந்து பாளையத்துல பாட்டப்பன் பேசுறமா.
0: சொல்லுங்க பாட்டப்பன்.
5: ஆமா, அருமையான தலைப்பு. ஆமா, ஆராய்ந்து வாக்கூடிய தலைப்பு. அதாவது ஒரு கஷ்டமான காலத்துல ஆறு வந்து உதவி செய்யறாங்களோ அவங்க தானே சிறந்த நட்பு, சிறந்த உறவுன்னு சொல்லலாம். எப்படி கேட்டீங்கன்னா, வள்ளுவர் ஒரு குரல் சொல்றாரு, ஏட்டிலோர் உண்டு உறுதி, இளைஞரை நீட்டி அளந்து பார்ப்பதோர் கொள்கிறார். ஒரு கேடு வந்தாலும் ஒரு வகை நன்மை உண்டு. அப்ப வந்துட்டு அளந்து பார்க்க முடியும். ஆறு வந்து நம்மளுக்கு உதவி செய்யறாங்க, நல்ல விலை கட்டணும், நம்மளுக்கு ஒரு ஒரு தீமை கிடையாது, ஒரு ஒரு இணைஞ்சாலும் நேரத்துல வந்து உதவும் போதுதான் உண்மையான உறவு வந்து அப்பத்தானே நம்ம அளந்து பார்க்க முடியும். அது உண்மையான உறவு.
0: நன்றிங்க, நன்றிங்க. அதாவது நேர்கள் இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நண்பர்களையும் வந்து விட்டு கொடுக்கல, உறவுகளையும் விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஆபத்து காலத்தில் டக்குன்னு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா காரியங்களுக்காகவும் தொடர்ந்து நமக்காக வந்து உதவி செய்கிறவங்க உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு நேயர் கூட லைனில் காத்திருக்கார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். அவருடைய இணைப்பு வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ வந்து நண்பர்களானாலும் சரி, உறவினர்களானாலும் சரி, நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோம். இப்போ நண்பர்கள்ட்ட வந்துட்டு ஏனோ தானோன்னு நம்ம நடந்துக்க முடியாது இல்லையா. நம்ம வந்து அவங்க கூட ஒன்றி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நல்ல நட்பாக இருக்க முடியும். அதே மாதிரி உறவுகள் கூட அப்படி தான். உறவுகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் வந்து நிறைய உறவுகள் வந்து பிரிஞ்சே தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய எல்லா நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எது ஆனாலும் சரி, முன்னாடி ஓடி வந்து நமக்கு பக்கபலமாக இருக்கிறது வந்து உறவினர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இத்துடன் நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்தாச்சு. கடினமான தருணங்களில் முதலில் கை கொடுப்பவர்கள் உறவுகளா நண்பர்களான்னு சொல்லிட்டு அழக நேயர்கள் எல்லாமே பேசினீங்க. கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சியை இதோட வைண்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ் வாணி உதகமண்டலம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்கானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் புலவர் ரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழ் உரையும் புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும் தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நான் யார் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நிகழ்ச்சி. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் இந்நிகழ்ச்சியில் இன்று ஹீரோயின் ஸ்பெஷல். தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களது பாடல்களை நீங்கள் கேட்டு பெற முடியும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநிலச் செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்று இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கான நிகழ்ச்சி. உள்ளூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9344-1010-18 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்களாக நீங்கள் இருந்தால் 9342-90-0018 புதிய நேயர்களாக நீங்கள் இருந்தால் 8300-0019-1018 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களுடன் பேசலாம். அழகான டிப்ஸ்களை அல்லது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல விரும்பும் ஏதாவது விஷயங்கள், இந்த மாதிரியான அழகான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறோம். இன்னைக்கு நம்மோட பேச முதல்லையே ஒருத்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேச போகிறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஹலோ.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கங்க.
2: சொல்லுங்க ஸ்நேகிதி, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சாந்தி. மார்க்கெட்ல கடை வச்சிருக்கோம்.
2: என்ன வளையல் கடை வச்சிருக்கீங்க இல்லையா? சரிங்க. இப்போ வந்து இந்த வளையல் கடையை நீங்க எப்ப தொடங்குனீங்கன்னு சொல்ல முடியுமா?
3: எல்லாருக்குமே
2: இது வந்து நம்ம சொல்லித்தரலாம். அவங்க வந்து தொடர்ந்து பாக்குறீங்க அப்படிதானே? அப்படின்னா இது உங்களுடைய பரம்பரை தொழில்.
3: ஆமா.
2: சரி, இந்த வளையல் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லுவீங்களா?
3: நாங்க கோயம்புத்தூர், மெட்ராஸ், பெங்களூர்,
2: அங்க இருந்தெல்லாம்
3: வாங்கிட்டு வரோம்.
2: சரிங்க. இப்படி வளையல் கொண்டு வரும்போது, வளையல்ன்றது வந்து கண்ணாடி பொருள், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். அப்படி உங்களுக்கு அந்த கண்ணாடி பொருட்கள் வரும்போது எல்லா வளையலுமே நல்லபடியா அப்படியே வந்து சேருதா?
3: முக்காவாசி கொண்டு வந்து குடுக்கறாங்க. லாரி சர்வீஸ் நல்லா இருக்குது, அதனால அவங்க கொண்டு வந்து நல்லபடியா சேர்த்து குடுக்கறாங்க.
2: பத்திரமா வருதுன்னு சொல்றீங்க.
3: கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல், கவரிங் வளையல், பெண்டெக்ஸ் வளையல், டிசைன் வளையல், அப்படி வந்து ஏகப்பட்ட வளையலுங்க நிறைய இருக்குது.
2: நிறைய இருக்கு. இப்போ வந்து ட்ரெண்ட்ல வந்து என்ன வளையல் இருக்கு?
3: கண்ணாடி வளையல் மெயில்.
2: கண்ணாடி வளையல், அந்த
3: ஜிகிதா வளையல், கல்யாண பொண்ணுக்கு போற வளையல், கல்யாண வளையல், அப்படி நமது வந்து பாரம்பரியமாவே கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு வளையல் போடுறதுனால நமக்கு அது அப்படியே சூட்டபிள் ஆகுது.
2: ரொம்ப சூப்பர். வந்து நீங்க இப்ப வேற உங்களுக்கு வளையல் போட்டு விடுறீங்க இல்லையா?
3: ஆமா.
2: அப்படி போட்டு விடும் போது அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு? நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல நீங்க போடும்போது உடைஞ்சாலும்
3: இல்ல நம்மளதான் போட்டு விட சொல்லுவாங்க?
2: சொல்லுவாங்க. அது காரணம் என்ன?
3: வளையல் போட்டா இங்க நல்லா இருக்குது, நீ போட்டு விடுறது இவ்வளவு நாள் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லி போடுறவங்க இருக்கிறாங்க.
2: பாருங்க, வளையல் ராசி பாக்குறாங்க இல்லையா? சரிங்க. இப்ப வந்து நீங்க போட்டு விடும் போது ஒன்னு ரெண்டு வளையல் வந்து உடஞ்சி போச்சு, இல்ல லேசா கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது பொறுப்பு நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படிதானே?
3: ஆமா, எங்க பொறுப்பு தான்.
2: ஆமா, இப்ப வந்து வீட்டுக்கு போயிட்டு போட்டாங்கன்னு சொன்னா உடஞ்சு அதை அவங்க கேர் ஒண்ணும் இல்ல, ஆனா நீங்க போட்டீங்கன்னும் போது உங்களோட தான் அது முழு
3: எங்களோட பொறுப்பு தான்.
2: சரி, இப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து வளையல் போடும் போது நீங்க உங்க மனசுல ஏதாச்சும் ஒரு வேண்டுதல அந்த மாதிரி வச்சுட்டு, இல்ல கடவுளை வேண்டிட்டு அப்படி?
3: எல்லா பெண் குழந்தைங்களுமே நல்லா வாழணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய வேடிக்கை.
2: சூப்பர் தாங்க. சரி, உங்களுடைய இந்த வியாபாரத்துல மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா? சுவாரஸ்யமான அனுபவமோ சம்பவமோ நடந்திருக்கா?
3: எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ராசியா இங்க வளையல் போட்டா நல்லா இருக்குதுப்பா, அவங்க கையில போட்டா நல்லா இருக்குது, வளையல் இங்க போட்டா நல்லா இருக்குது அப்படின்னு வரவங்க தான் ஜாஸ்தி.
2: அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு?
3: சந்தோஷமா இருக்கும். அது இன்னும் எங்க அப்பாவை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. எங்க செட்டியார் இருந்தாங்கன்னா சொல்லுப்பா போடணும், அவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் அவர் இறந்த ஒரு வருஷத்துக்கு நாள் ரெண்டு வருஷம் ஆச்சு,
2: ஆனாலும்
3: அவர் கேக்குறாங்க.
2: பாருங்க, ரொம்ப அன்பான மனிதர்கள் தான் இல்லைங்களா. சரி, இந்த வியாபாரம் அப்படின்றது வந்து வளையல் வியாபாரம் விசேஷ காலங்களில் தான் அதிகப்படியாக இருக்கும், மற்ற காலங்களில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அப்படிதானே?
3: ஆமாங்க, கொஞ்சம் டல்லாக இருக்கும்
2: இருக்கும், ஆனாலும் பேலன்ஸ் ஆகி
3: ஆனாலும் நல்லா மக்கள் வந்து கரெக்டாக வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க.
2: ஆ, வராங்க அப்பப்போ வராங்க, ஆனாலும் வளையல் இல்லாமல் இருக்க முடியாது இல்லை. அதனால நிச்சயமா வந்து உங்ககிட்ட வந்து அவங்க வளையல் போட்டுக்கறாங்க. சரி, இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து பயங்கர ரஷ்யா இருக்கும் அப்படிதாங்களே?
3: ஆமா.
2: அத எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா?
3: பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
2: உங்க பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: இப்ப காலேஜ்ல படிச்சிட்டு ஜேஎஸ்எஸ்ல.
2: அப்படிங்களா, சாயந்தர நேரத்துல வந்து ஹெல்ப் பண்றாங்க.
3: ஆமா, டைம் இருந்தத கடைக்கு நேரா வந்துருவாங்க.
2: ஆஹா, பாருங்க இல்ல, நல்ல பொண்ணு, படிச்சிட்டு பண்ணவும் முடியுது. ஹலோ. ஓகே, ரொம்ப சூப்பராக நம்மக்கிட்ட வந்து வளையல் விற்கிறவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கட்டாயமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னமோ தெரியல, அவங்களுடைய கால் வந்து கட் ஆகிடுச்சு. ஆனாலும் கூட இந்த வளையல் விற்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்மளே வந்து பார்த்தோம். யாருக்கும் வந்து அலுப்பு கிடையாது, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் இதோட வியாபாரம் அப்படின்றது இல்லை. எல்லாருமே வளையலை வந்து ஒரு மங்கள பொருளாக நினச்சி எப்பவுமே அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. அதனால் இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன வளையல்கள் உடஞ்சி போனாலும் அதனுடைய லாஸை வந்து அவங்க பெருசாக நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வளையல் அப்படின்றது அதோடைய சத்தம் எப்படியோ ஒரு கலகலப்பாக இருக்கோ அந்த மாதிரி அவங்க இந்த வளையல்களை விற்கும்போதும் ரொம்ப சந்தோஷத்தோடு விற்கிறாங்க. வாழ்த்தோட வளையல் போட்டுட்டு எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு சூப்பராகவே அவங்க வளையல் கடையிலேருந்து பேசினாங்க. இந்த மாதிரி பெண்கள் முன்னுக்கு வந்து கடைகளோ அல்லது தனக்கு தான் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு தொழிலையோ கற்றுக்கிட்டா ரொம்ப அருமையாக வாழ முடியும். இதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இணைந்திருங்கள், இது ஊரியஃபம் 101.8. நீங்கள் கலந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே மகளிர் மட்டும்.

0: உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து அந்த சூப்பரான பாடலை கேட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் அடுத்த ஸ்நேகிதி கூட இருக்காங்க. ஹலோ ஸ்நேகிதி, வருக, வணக்கம்.
1: ஹலோ மேடம்,
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் கூடலேருந்து வர்ஷா பேசுறேங்க மேடம்.
0: வர்ஷா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம் வர்ஷா. இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த ஸ்நேகிதி நிகழ்ச்சியில?
1: மேடம், ஒரு குறுகிய பாத்திரம் இருக்குல்லங்க மேடம், சின்ன பாத்திரம், அதுல வந்துட்டு நம்மளுக்கு ஆம்லேட் போடுறதுல இப்ப ரொம்ப கஷ்டம் ஆயிருச்சு. வேற பாத்திரத்துல ஊத்தி அது இது போட்டு செய்யறதுக்கு, இது அதுல முட்டைய உடச்சு ஊத்தி வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு போட்டு நல்லா குலுக்கிட்டு நம்ம ஆம்லேட் போட்டோம்னா நல்லா சாஃப்டா நல்லா வருதுங்க மேடம்.
0: எதுல போடணும்னு சொல்லல, குறுகிய பாத்திரமா?
1: குறுகிய வந்துட்டு எப்படி ஒரு மூடி உள்ள சின்ன பாத்திரம் அதுல போட்டுருங்க மேடம். எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு நல்லா குளிக்கிருந்தோங்க மேடம். குளிக்கிட்டு நம்ம ஆம்லேட் போட்டோம்னா நல்லா சாஃப்டா நல்லா வரும்.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: குறுகிய பாத்திரம்னால வாஷ் பண்றது கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படிதானே?
1: ஈஸியா இருக்குங்க மேடம். நம்ம இது ஸ்பூனு அது இது அதெல்லாம் தேட வேண்டியது,
0: ஸ்பூன் வச்சு அடிப்போம், அந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறதுக்கு வேண்டாம்.
1: அடிக்க வேண்டாங்க மேடம்.
0: ஆனா ஆம்லேட் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல.
1: அதுதாங்க மேடம், எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்லேட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அது இது தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சாப்பிடுறதுக்கு?
1: சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குங்க மேடம்.
0: கஷ்டப்பட்டாதானே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும், அதை யோசிக்கலையே நீங்க?
1: இல்லைங்க மேடம், கஷ்டப்படாம சாப்பிடலாம் மேடம். ஈஸியான ஒரு ஐடியா வந்துட்டு தோணுச்சு, நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால நான் டிப்ஸ் அது சொல்லிட்டேன்.
0: இல்ல நல்லதுதான், சூப்பர் தான், நாங்களும் கூட ஃபாலோ பண்ணி பாக்குறோம் இல்ல.
1: ஆமாங்க மேடம்.
0: ஆமாங்க, நல்லதுதான். இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? அதாவது இப்ப வந்து பெண்கள் ஒரு வேலை செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அத புகழ்ந்து சொல்லும் போது அவங்களோட வேலையில இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்களா, இல்ல அவங்க பொய் சொல்றாங்க பாரு அப்படின்னு எடுத்துப்பாங்களா? அந்த புகழ்ச்சி வந்து பொய்யாவும் இருக்கலாம் உண்மையாவும் இருக்கலாம், ஆனா அப்படி புகழ்ந்து சொல்லும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க.
1: புகழ்ச்சி சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க மேடம்.
0: அதை வந்து
1: நம்ம கஷ்டப்பட்டு செய்யற வேலையை வந்துட்டு இந்த வேலை தானா அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு அடுத்தது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதுங்க மேடம் செய்யறதுக்கு.
0: அதனால புகழ்ந்து சொல்லிட்டே இருக்கணும்.
1: புகழ்ந்து சொன்னா புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேங்க வேண்டாம் மேடம், ஆனா ஒரு வார்த்தை புகழ்ந்து சொல்லிட்டா அது ஒரு பெருமைங்க மேடம். புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஓ இவங்க வந்துட்டு நம்ம வேலை செய்யறதுக்குதான் சொல்றாங்கன்ட்டு ஆயிரும். எப்பவாச்சும் ஒரு டைம் புகழ்ந்தா அது ரொம்ப பெருமையா இருக்குங்க மேடம்.
0: ஓகே, பாடல் ரொம்ப பேசிருக்கீங்க, சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் பாடும் பாடல்ல இருந்து சீர்கொண்டவா பாட்டு.
0: ஓகே, உங்களுக்கு அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: சரிங்க மேடம், தேங்க்யூங்க மேடம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ.

0: 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: அடுத்த ஸ்நேகிதியோட பேச போறோம். ஹலோ, வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து? நல்லமா இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்க நல்லமா
2: இருக்கோம்.
1: ஓகே, சூப்பருங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ஊட்டி எஃப்எம்ல?
2: இது கோதுமை தோசை சொல்லுவோம்ல மேடம், அவசரத்துக்கு நம்ம கோதுமை தோசை.
1: ஆமாங்க, ஆமாங்க.
2: அப்ப வந்து அதுல ரசம் பச்சரிசி மாவு கலந்து சுட்டோம்னா நல்ல மரம் இருக்கும், நெக்ஸ்டா வந்துடும் மேடம்.
1: அப்படிங்களா? ரொம்ப சூப்பர்ல. ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு நம்ம செய்யறது வந்து கோதுமை தோசை தான்.
2: அர்ஜென்ட்டுக்கு? ஆமா, அர்ஜென்ட்டுக்கு.
1: அந்த ரவையெல்லாம் வறுக்க வேண்டாம், அப்படியே பச்சையாவே போட்டுடலாங்களா?
2: வறுக்க வேண்டாம், கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம சமைக்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருக்கோம். ரவை மட்டும் கொஞ்சம் ஊறணும், மாவு கலந்து வச்சுருவோம். குலதெய்வத்துக்கு சேடி சாமி கும்பிடுறத விட நம்ம வீட்டு சமையல் இருக்கும் தேவதைகளை
1: போட்டிருந்தது. பெண்களுக்கு ஏற்றதுதான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருக்கு. ஆமா, கரெக்ட் தாங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பாடல் வந்து திருடா திருடா படத்துல மேடம், பாட்டு
1: பாருங்களேன். எப்படி ஒரு புதுமையான பாடல அப்படி சூப்பரா கேட்டிருக்கீங்க.
2: ஆமா, இப்ப வந்து நிறைய இது நடக்கிறத பார்த்தேன். எந்த ஒரு அவசரம் இந்த ஆபத்து இல்லாம
1: உங்களுக்கான பாடல் தரேன், கேட்டேன். நன்றிங்க.
2: Thank you. Okay.

இந்த பாடலை நம்ம கேட்கும்போது கொஞ்சம் அதிக பேராசை இருந்தாலும் கூட தனக்குன்னு கேட்காம எல்லோருக்காகவும் கேட்டது அப்படின்னு பார்க்கும்போது நிஜமாலுமே புகழுக்குரியவர் தான் அப்படின்னு சொல்லலாம்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ,
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ, கேக்குதுங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க, வணக்கம், சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது மேடம், சந்தக பிரியாணி.
1: ஆ, சீக்கிரமா சொல்லணும், ஒரு நிமிஷத்துக்கு பிரியாணி முடிக்கணும்.
2: சந்தி பிரியாணி மேடம்.
1: ஆ, சொல்லுங்க, சொல்லுங்க.
2: அதாவது மேடம், நல்ல சம்பா அரிசி கிடைச்சா, புழுங்கல் கிடைச்சா, சம்பா கிடைக்கிறது கஷ்டம். ஐயாறு ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம அரைக்கணும், நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு உப்பு நிறைய உப்பு போடக்கூடாது, கொஞ்சமா உப்பு போட்டு அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே அரைச்ச விழுது அப்படியே எடுத்து இட்லி செட்டில வச்சு அவிச்சு சண்டை அப்படியே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பால், முதல் பால் மட்டும் எடுத்து அதுல தெளிச்சு அதை நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் எண்ணெய் சுட்டி ஊற்றி, எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு என்னென்ன போடுவீங்களோ அதையெல்லாம் போட்டு நல்லா தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு வரணும். அப்ப வரும்போது இந்த இது போட்டு இனி மட்டன் வச்சிருந்தீங்கன்னா மட்டன்
1: சொல்லுங்க, உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க.
2: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தாராபுரம்.
1: ஓகே, சூப்பர், சரி, நன்றி
2: மேடம்.
1: பாருங்களேன், லாஸ்ட் மூமெண்ட்ல வந்தாலும் சூப்பரா.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கம் அளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை

0: ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000-க்கும் மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சிமாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாது பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சிமாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்பு புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவர்

நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்து

ஹோர்ஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்து

தில்வாலே துல்ஹனியா லே ஜாயங்கே. ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். உதித் நாராயண் பாடினது அந்த பாடல். இனி அடுத்தது கூட ஒரு சூப்பரான பாடலை கேட்க போறீங்க, மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து.

கன்னட மொழி திரைப்பட பாடல் அது. ஹரிஷ் ராகவேந்திரா, சுப்ரியா ஆச்சரியா பாடியது. படம் அமிர்த தாரே. 1:25 நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உரியம் 101.8 வண்ண வண்ண பூக்கள். இனி தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஏவடு அப்படின்ற தெலுங்கு மொழி படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் பாடினது அந்த பாடல்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

0: குமார் ஷானு அல்கா யாக்னிக் பாடினது அந்த பாடல் சஜன் செலே சசுரால், ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடலையும் கேட்கலாம், காத்திருங்கள்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: ரெடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தலைநகர் டெல்லி வந்துள்ள ரஷ்ய அதிபருடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதல், மேற்காசிய நிலவரம், வர்த்தக உறவுகள், எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனும் பிரதமர் இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இதனிடையே உலக நலனை முன்னிறுத்தி அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுடன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கும் இந்த 2 மாநாட்டையொட்டி தலைநகர் டெல்லி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை உருவாக்குவதே பிரிக்ஸ் மாநாட்டின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். லண்டன் ஹூத்ரு விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழர்கள் முதலமைச்சரை அன்புடன் வரவேற்றனர். அங்கு நடைபெறும் தொழிலதிபர்கள் பன்னாட்டு நிறுவன பிரதிநிதிகள் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் காத்திருப்பு நேரத்தை 10 குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்காமலேயே கட்டணம் செலுத்தும் முறை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆராய்ந்து வருவதாக கூறினார். சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி வாகனங்களுக்கு இலகுவான பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: வன தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் காடுகள், வன உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் தங்கள் இன்னுயிர் ஈந்த வன காவலர்கள், வனச்சரகர்கள், வன சமூகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்த்தியாகம் புரிந்த வன அலுவலர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நாட்டின் பரவலாக காணப்படும் பல்லுயிர்களை அர்ப்பணிப்புடன் வன அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாக கூறினார். நம் நாட்டின் இயற்கை வளத்தை சமூக விரோதிகளிடமிருந்தும் பேரிடர்களின் போதும் பாதுகாத்து தேசத்தின் வளத்தை வனத்துறையினர் முன்னெடுத்துச் செல்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 105வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பயின்ற பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியர் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கரும் பாரதியாரின் பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், தேசப்பற்று, சமத்துவம், மகளிர் முன்னேற்றத்தை தமது கவிதைகள் மூலம் முன்னெடுத்துச் சென்ற பாரதியாரின் நினைவுகளை போற்ற அழைப்பு விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாகவி பாரதியார் சமூக நீதிக்கான பாதைக்கு வழிகாட்டியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா வயது மூப்பு காரணமாக மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்த அவர் 2021 ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும், 2000 ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாலமன் பாப்பையா சில தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வங்கி சேவைகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இணையவழி வங்கி சேவைகளும் ஏடிஎம் சேவைகளும் வழக்கம்போல் இயங்குகின்றன. சென்னை, கோவை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகளை களையும் வகையில் மின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விரைவில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு கோவிலிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருப்பணிகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பீடுகள் தயாரித்து பணிகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் பணிகளை எளிமையாக நடத்திட மாதிரி பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பதிவு பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
2: பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் விரிவுபடுத்தப்படும். எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த சேவைகள் எம்ஓடி அது மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் விரிவுபடுத்தப்படும். உங்களுக்கு அடுத்த வருட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அனைத்தும் பேப்பர்லெஸ்ங்கிற முறையில் ஆயிரங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் உள்ள நிலையில் 1,200 கோடி ரூபாய் கடன் வாங்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது அவசியமற்றது என்று கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைமலை குண்டு குமணன் தொழுசாலையில் சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் 4,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கிலிக்கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4,000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாறையில் மனிதர்கள் கால்களை விரித்த நிலையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இவை பழங்கால மக்களின் வேட்டை அல்லது சடங்கு முறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் குகை போன்ற பழங்கால மனிதர்களின் வாழ்விடமும் இரும்பு உருக்கு பொருட்கள், சுடுமண் குழாய்கள், தேய்ப்பு கருவிகள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ளன. தேனி ராஜ்குமார்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 17ஆம் தேதி வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று யாகசாலை பூஜைகள் 400க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இந்த வேள்வியை நடத்துகிறார்கள். இன்று மாலை 4:35 மேல் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ச்சியாக வரும் 17ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. 16ஆம் தேதி பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் தீபாராதனையும், 17ஆம் தேதி அன்று காலை 7:40 மேல் 8:10 மகா கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதியில் மால்விகா பான்சோத்தை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடெல்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டிஎஃப்எம் 101.8. நேரம் 1:55. இனி திரைகானம் ஒன்று.

இந்த பாட்டு வந்து பாடுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாடுறது. கல்யாணத்துக்கு இப்போ முதல் நாளில் ராத்திரியில் இந்த பாட்டு வந்து பாடுவோம்.

0: ஓடிவிட்டு மன்கரஞ்சு ஓடிவிட்டு மானே
1: தெய்தா தொந்தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தெய்தா
0: தெய்தா தொந்தெய்தெய்தா தெய்தா தொந்தெய்தெய்தா
1: தெய்தெய்தா
2: தெய்தெய்தா.
1: இப்போ பாடுற பாட்டு வந்துட்டு கல்யாணம் நடத்துற நாள் என்னாச்சா அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆண் வீட்டுல இருந்து வரும்போது அவங்க வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கேட்கறதுக்காக அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாடுற பாட்டு ஆட்டம் இது.

0: எமது நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற 9344-1010-18 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நிலையத்தில் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 இலக்கிய இன்பம். நேர்களே, இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் சொல்லில் அகப்படுமோ என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இயற்றிய யார் மனிதன் என்ற நூல் குறித்த புத்தக விமர்சனத்தின் நிறைவு பகுதியும் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கும் தமிழுரை.
2: செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழின் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தை முடிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர் தாயே, தமிழே தலை வணக்கம். சொல்லில் அகப்படுமோ என்ற தலைப்பில் உங்களிடையே உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, இலக்கியம் பற்றி பேசுங்கள், இலக்கியம் பற்றி நிறைய எழுதுங்கள், இலக்கிய நூல்கள் நிறைய வெளியிடுங்கள் என்றெல்லாம் நண்பர்கள் ஆவலோடு சொல்லும்போது எனக்கு அளவு கடந்த உற்சாகம் ஏற்படும். காரணம், இலக்கியத்தில் நான் வல்லவன் என்பதல்ல. 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் மக்கி மடிந்து விடுமோ என்று நாம் கவலைப்பட்ட ஒரு துறையில் இன்று நம் மக்களுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறதே என்பதுதான். இன்று நம் கண்முன்னால் இயங்கும் தமிழகம் உண்மையில் இலக்கிய ஆர்வத்தில் அல்ல, இலக்கிய வெறியில் மூழ்கி திளைக்கிறது. சிலம்பும் குரலும் சீவக சிந்தாமணியும் 10 பாட்டும் 15 கீழ்கணக்கும் புலவர்களின் பிழைப்புக்கான ஆயுதங்கள் என்ற மனநிலை மாறி அதில் என்ன சுவை, என்ன உருவத்தில் கிடக்கிறது என்று ஆராய்ந்து அறியும் பண்பு மாணவ செல்வங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் மொழிக்கு வராத இலக்கியத்தின் கதையையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன்தோன்றி மூத்த குடி தமிழ்குடியும் அதன் மொழியும் உலகில் வேறு எந்த இனத்துக்கும் மொழிக்கும் இல்லாத பழமைத்தன்மை வாய்ந்தவை எனின் இலக்கியமும் அத்தகையதே. மனிதன் குரங்கிலிருந்து உருமாறியவன் என்கிற டார்வின் தத்துவத்தை ஒப்புக்கொண்டு இலக்கிய பிறப்பை ஆராய்வோம். மனிதன் என்கிற உருவம் சரியாக கிடைக்கும் வரை மனிதன் ஆகப்போகும் குரங்கு 4 கால்களால் தத்தியும் தாவியும் ஆடியும் ஓடியும் திரிந்திருக்கலாம். ஒரு குரங்கின் அந்த ஆட்டத்திற்கும் ஓட்டத்திற்கும் காரணம் என்ன என்பதை இருதயத்தையே செவியாக கொண்டு மற்ற குரங்குகள் புரிந்து தாங்களும் ஆடியிருக்கலாம். இப்படி பேச தெரியாத மொழி இல்லாத எண்ணங்களுக்கு ஒளிவடிவம் தர முடியும் என்ற நினைவே இல்லாத காலத்தில் ஒன்றின் செய்கை மற்றொன்றுக்கு மொழியாக இருந்திருக்கலாம், இருந்தது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இன்று தொண்டையிலிருந்து புறப்படும் மொழி அன்று கை கால் ஆட்டத்திலும் முகபாவத்திலும் புறப்பட்டு கொண்டிருந்தது என முடிவு கட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உலகம் பூராவுக்கும் செய்கை, அதுதான் செய்கை, தேசிய மொழியாக இருந்தது. அதனால் யாரும் பேதம் பாராட்ட முடியாத, எல்லை காண முடியாத ஓர் உலக இலக்கியமும் அந்த காலத்திலேயே பிறந்தது. மரத்திலிருந்து ஒரு குரங்கு கீழே விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற குரங்குகள் ஓடி வந்து அதை சுற்றி நின்று கொள்கின்றன. கீழே விழுந்த குரங்குக்கு காயம் பட்டிருந்தால் அந்த காயத்தை மற்ற குரங்குகள் தங்களது முன்கால்களால், இன்று கைகள் எனப்படும் கால்களால் தொட்டு பார்த்து கவலையடைகின்றன. அந்த குரங்குகளின் இதயங்கள் வேறு உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் ஒரே உணர்ச்சிக்கு சோக கீதத்திற்கு ஆளாகின்றன. இதயங்களின் அந்த நிலையை முகங்கள் பிரதிபலிக்கின்றன. காயம்பட்ட குரங்கு அதை காண்கின்றது. அதன் முகமும் இப்போது அந்த நிலையை அடைகிறது. ஏன், தன் காயம் வலித்ததாலா, இல்லை தன் காயத்தால் மற்ற குரங்குகளின் இதயங்கள் வலிக்கின்றன என்பதை உணர்கிறதே. அந்த உணர்ச்சியால் அன்பு பெருக்காள் அப்போது அந்த குரங்கு கூட்டத்தின் மத்தியில் பிறந்ததுதான் இலக்கியம். ஆம், மனிதன் குரங்காக இருந்தபோதே எல்லைக்கானா இலக்கியம் பிறந்துவிட்டது. இலக்கியம் சொல்லிலே பிறப்பதில்லை, அதனால்தான் மொழியில்லாத காலத்தும் இலக்கியம் இருந்தது. படித்து பதம் பிரித்து அனுபவிக்கும் இலக்கியம் அல்ல, பார்த்து உணர்ந்து மனமகிழும் இலக்கியம். இன்றைக்கு நான் இலக்கியம் படைக்கிறேன் என்பவர்களும் கம்பன், இளங்கோ, சாத்தன் அல்லது மில்டன், ஷேக்ஸ்பியர் படைத்தவையே இலக்கியங்கள் என்பவர்களும் பொய் பேசுகிறார்கள். இலக்கியத்தை வரிவடிவமாக்கி ஒளி வடிவத்துக்கு உதவி செய்த இவர்கள் இலக்கியத்தை வளர்த்தவர்களே தவிர படைத்தவர்கள் அல்ல. அது குரங்கும் கெளியும் குயிலும் படைத்தது, இயற்கையின் குழந்தையது. மொழிக்கும் அப்பால் ஓர் இலக்கியம், அது மூல முதல் இலக்கியம், ஈடு இணையற்ற இலக்கியம், இன்றும் என்றும் இயங்கும் இலக்கியம். அதுதான் வாய்ச்சொல்லை மூடிவிடும் அளவு வலுப்பற்ற இயற்கை உணர்ச்சி இலக்கியம். எல்லா கவிஞர்களும் பைத்தியம் பிடித்தவர்கள் மாதிரியே இருக்கிறார்களே, ஏன்? காரணம் இதுதான், அவர்கள் ஏராளமாக கண்டார்கள், உணர்ந்தார்கள், அனுபவித்தார்கள், சொல்ல நினைத்தார்கள், முடியவில்லை, வார்த்தை இல்லை, வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் பைத்தியம் பிடித்து அதுவும் ஓர் இலக்கியமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். வாழிய நற்றமிழர். வாழிய மணித்திருநாடு.
1: தமிழுரையை தொடர்ந்து புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம். இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இயற்றிய யார் மனிதன் என்ற புத்தக நூல் குறித்த விமர்சனம் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இயற்றிய யார் மனிதன் என்ற நூல் குறித்த விமர்சனத்தின் தொடர்ச்சியை கேட்கலாம். இந்த புத்தகத்தில் மலரை விட்டு மனம் பிரியாதது போல், பாலை விட்டு சுவை பிரியாதது போல், மணியை விட்டு ஒளி பிரியாதது போல், ஆன்மாவை விட்டு பிரியாதது அறிவு என்று குறிப்பிடுகிறார் புலவர். நாம் மரணமடைந்தால் ஆன்மாவுடன் அறிவு தொடர்ந்து செல்லும் இயல்புடையது. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பார் திருவள்ளுவர். ஆன்மா சித்து பொருள், அறிவிக்க அறிகின்றது சித்து. குழந்தைகள் அளவுக்கு மீறிய அறிவுடையதாக காண்கின்றோம். சில இளைஞர்கள் அபரிமிதமாக வாக்கியங்களை வாசிப்பதை கேட்கின்றோம். நாம் அரும்பாடுபட்டும் தேடிய பொன்னும் பொருளும் வீடும் நில புலன்களும் நம்முடன் வரமாட்டா. அறிவு ஒன்றுதான் நம்முடன் தொடர்ந்து வரும். ஆனால் அந்த அறிவை ஆணவமாகிய அழுக்கு மறைத்திருக்கிறது. அரிசியின் இயல்பான நிறம் வெண்மை, அந்த வெண்மையை தவிடு மறைத்திருக்கின்றது. தவிடு நீங்கினால் உண்மையான வெண்மை வெளிப்படுகிறது. அதுபோல் நம்முடைய அறிவை ஆணவ அழுக்கு மறைத்திருக்கின்றது. ஆணவ அழுக்கு அகன்றால் ஆன்மாவின் அறிவு மிளிர்கின்றது. ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதியடைய வித்தொரு பார்க்கவே காரணம். அருணகிரிநாதர் இதனை இயம்புகின்றார். இன்பம் செல்வத்தால் எய்தாது, பதவியினால் கிடைக்காது, மனைவி மக்களாலும் இன்பம் விளையாது, அறிவு ஒன்றினால்தான் இன்பம் விளையும். அறிவை அறிபவர் அறியும் இன்பம் தனை என்பது அருணகிரி பெருமான் திருவாக்கு. இதனை ஞானானந்தம் என்றும் கூறுவர். ஞானம் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்றுதான். அறிஞர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் அப்பரடிகள். ஆன்மாவுக்கு உபாங்கம் உடம்பு என்று உணர்க, நோய் வந்தால் உடம்பை சிறிது கவனிக்கின்றோம், மருத்துவரை அணுகுகின்றோம். ஆன்மாவிற்கு பிரத்யங்கம் பொன் பொருள் வீடு நிலம் மனைவி மக்கள் என்று உணர வேண்டும். வாழ்க்கைக்கு பொன் பொருள் மனைவி மக்கள் தேவைதான். அதற்கு நாம் கொடுக்கும் மதிப்பு அதிகம். பொன்பொருளாகிய பிரத்யங்கத்தை வளர்ப்பவர் வக்கீல், உபாங்கமாகிய உடம்பை வளர்ப்பவர் மருத்துவர், சாங்கமாகிய அறிவை வளர்ப்பவர் குருநாதர். நாம் பிரத்யங்கத்தை காப்பாற்றுகின்ற வக்கீலுக்கு அளிக்கும் ஃபீஸ் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை, உபாங்கமாகிய உடம்பை காப்பாற்றுகின்றவருக்கு 50 முதல் 100 ரூபாய் தருகின்றோம். சாங்கமாகிய அறிவை வளர்க்கின்ற குருநாதருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 5 ரூபாய் தருகின்றோம். சுயநலத்தை விட இதனை விட வேண்டும். பிறர் வேண்டும் எடுத்த நலத்தை கருத காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். காலத்தை வீணாக்கக்கூடாது. உலகுடன் ஒட்டி வாழ வேண்டும். தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தேவைகளை குறைக்க வேண்டும். பிறர் மனத்தை அறிந்து நடக்க வேண்டும். தன்னடக்கத்துடன் இருக்க வேண்டும். தொண்டுள்ளம் வேண்டும். சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும். மனம் போனபடி போகாமல் நல்ல வழியிலே மன உறுதியோடு நடக்க வேண்டும். கவனக்குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆசையை அகற்ற வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். பலமில்லாதவனுக்கு துன்பம் செய்யாதே. ஏழையினுடைய பெருமூச்சானது எதையும் செய்யும். உயிரில்லாத தோளின் காற்று இரும்பினையே உருக வைத்து விடுகிறதல்லவா? நினைந்து நினைந்து இணைந்து இணைந்து நிறைந்து உருகி உருகி மனிதனாக வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் அவர்கள். ஏற்கனவே நான் கூறியது போல இந்த புத்தகம் யார் மனிதன் என்று நாம் தேட வேண்டும். இது ஒரு கட்டுரை புத்தகம்தான். உடம்பை வளர்ப்பது உணவு, உயிரை வளர்ப்பது உணர்வு. அந்த உணர்வு சிவஞானிகளால் நமக்கு கிடைக்கும். ஆகையால் சிவஞானிகளை அடுத்தும் அவர்களுக்கு நமது அன்பை கொடுத்தும் நலம் பெற வேண்டும் என்று இதிலே வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஒரு புறம் எடுத்துக்கொண்டோமானால் இது பலருக்கு ஆன்மீக புத்தகம் என்றே தோன்றும். ஆனால் உள்ளூர்ந்து இதனை படிக்கும் பொழுதுதான் யார் மனிதன், யார் நீ என்று கேட்கவில்லை, யார் நான் என்று கேட்கவில்லை, எது நான் என்று கேட்கவில்லை. இது அனைத்திற்கும் மேலாக வாரியார் சுவாமிகள் யார் மனிதன் என்று கேட்கின்றார். இதிலிருந்து புரிகிறது இது நமக்கான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்குள் பல்வேறு கருத்துக்கள் நிச்சயமாக இடம்பெறும். அந்த கருத்துக்களின் வாயிலாக நமது எண்ணங்கள் மாறுபடும், சிந்தனைகள் மாறுபடும், செயல்கள் சிறக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. என்ன நேயர்களே, இந்த புத்தகத்தை நாமும் படித்து ரசிப்போமா? அதனுடைய கருத்துக்களை ருசிப்போமா? வாருங்கள், காத்திருங்கள், என்னை பின்தொடருங்கள். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் புலவர் இரா நாகராஜ் அவர்கள் வழங்கிய தமிழையும் அதனைத் தொடர்ந்து புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

இம்சை அரசன் 23 புலிகேசி படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டோம். நரேஷ்குமார் கல்யாணி பாடினது அந்த பாடல். சூப்பராக பாடலாம் கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க.

0: எங்கள் அண்ணா பட பாடல் கேட்டீர்கள். சுஜாதா கார்த்திக் பாடியது அந்த பாடல்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: மூன்று மணிக்கு வானவில் பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மூரார்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், சென்னை கொரட்டூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ஐஸ் ஹவுஸ், அறந்தாங்கி, செம்பரம்பாக்கம், காரையூர், அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், பூவிருந்தவல்லி, வில்லிவாக்கம், தாமிரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பெரம்பூர், திருவேற்காடு, சென்னை, திருநின்றவூர், ஆலந்தூர், மணப்பாறை, மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், மடிப்பாக்கம், சத்தியமங்கலம், ரிஷிவந்தியம், நெற்குன்றம், அம்பத்தூர், லப்பைக்குடிக்காடி, கொளப்பாக்கம், சென்னை பேசின் பாலம், தொழுதூர், மாதவரம், கள்ளக்குறிச்சி, செய்யாறு, பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், எறையூர், வேப்பந்தட்டை, திருவாடானை, கொடிவேரி, ஈஞ்சம்பாக்கம், மதுராந்தகம், மணிமுத்தாரணி, வெட்டிக்காடு, கவுந்தப்பாடி, வடசரபாக்கம், திருமன்னூர், கொடநாடு, கொளத்தூர், ஷாலிகிராமம், மடிப்பாக்கம், புழல், நகுடி, குன்றத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், மேடவாக்கம், வடபழனி, கோவில்பட்டி, முகலிவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், சிவகங்கை, கீழ்ப்பாடி, குடுமியான்மலை, அம்பத்தூர், ஆனைமடுவு அணை, அடையாறு, பள்ளிக்கரணை, ஸ்ரீபெரும்புதூர், புதுவேட்டக்குடி, கீழச்செருவாய், கண்ணகி நகர், பெருங்குடி, உதகமண்டலம், உத்தரமேரூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், வட்டானம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தீர்த்தாண்டநத்தம், செய்யூர், சென்னை MGR நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல், விழுப்புரம், செங்கல்பட்டு, கரூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிகளவு வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னை கமதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.6 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10 ஆகாஷ்வாணி சென்னை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

0: அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சகுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 3:02.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். மனித சமூகத்தின் பரிமாண வளர்ச்சியில் பண்டமாற்று முறையில் தொடங்கி தேவைகளை பூர்த்தி செய்திட பணம் என்ற ஒன்றை கண்டுபிடித்து அது தங்கம் வெள்ளி நாணயங்களாக கடந்து டிஜிட்டல் வடிவம் வரை பரிவர்த்தனையாக மாறியிருக்குங்க. அப்படியான பணத்தினால் நம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் பிறருக்கு உதவவும் முடியும். ஆனால் அந்த பணத்தினால் மனித சமூகத்தின் வாழ்க்கை முறையும் செயல்பாடுகளும் முன்னுக்கு முரணாக மாறும் பணம் குறித்த பாடல்களின் தொகுப்பாக இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வளம் பெற காத்துக் கொண்டிருக்கிறது. காலங்கள் கடந்தாலும் நம் தேவைகளுக்காக ஒரு பொருள் நம்மை பின்தொடர்கிறது அப்படிங்கும்போது அது பணம் மட்டுமே. அந்த பணத்தை பற்றிய பாடல்கள் ஒயிட் அண்ட் பிளாக் காலம் தொடங்கி இன்றைய டிஜிட்டல் காலம் வரைக்கும் சொல்லும் கருத்துக்கள் ஒன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இணைந்து இசையமைப்பாளராக திரைத்துறையில் அறிமுகமான படம் அப்படிங்கும்போது எந்த வருட படம் அப்படிங்கும்போது 1952 வெளிவந்த பணம் திரைப்படம் தாங்க. சுமார் 74 ஆண்டுகளை கடந்தும் இந்த பாடலை கேட்கும் போது இன்றைய மனித வாழ்க்கை முறைக்கான பாடலாகவே நம்ம நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொல்லலாம். கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பார். இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 வானவில்.

ஐயன் திருவள்ளுவர் மிக அழகான கருத்துக்களை வந்து பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல அன்றே சொல்லி இருக்காருங்க. வாழ்க்கைக்கு பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத, அதை எப்படி நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் பல குறள்களில் சொல்லி இருக்காருங்க. அதுல இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு. இதன் பொருள், பணம் இல்லாத எளியவரை குறிப்பாக நல்ல குணங்கள் இருந்தாலும் பணம் பொருள் இல்லாததால் உலகத்தார் இகழ்ந்து வந்து பேசுவாங்க அப்படின்னும், தீய குணங்களே இருந்தாலும் பணம் இருக்கக்கூடிய செல்வர்களை எல்லோரும் மதித்து சிறப்பு செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுவே உலக இயல்பு என குறிப்பிட்டிருப்பாருங்க. உலக மனித வாழ்வியலின் பணத்தால் இந்த குணத்தை சொல்லியிருப்பார் நம்மளுடைய திருவள்ளுவர். உடுமலை நாராயண கவி அவர்களின் பாடல் வரிகளுக்காக CS ஜெயராமன் அவர்கள் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார். அதே ஆண்டு 1952 வெளிவந்த பராசக்தி படத்துல இருந்து இந்த பாடலை கேட்கலாங்க. கேளுங்க, இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

நம்ம இப்ப கேட்கக்கூடிய இந்த பாடல்கள் சிறியதாக இருந்தாலும் பல கருத்துக்களை பெரியதாகவே சொல்லக்கூடிய ஒரு பாடல்களாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோதான் வசதி பணம் என இருந்தாலுமே இன்பமும் மகிழ்ச்சியும் எங்கே இருக்கு என்பதனை கே வி மகாதேவன் அவர்களின் இசை அமைப்பில் 1958 வெளிவந்த படமான மானமுள்ள மருதாரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். மருதகாசி அவர்களின் பாடல் வரிகளுக்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.

வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், கணிரகமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம்.

இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை? இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை? இதுவெல்லாம் உண்மையான இன்பம் என அழகான ஒரு பாடலை கேட்டோங்க.

பணம் கூடிச்சுனா அவருக்கான பாசமும் கூடும். அதே மனிதரிடம் பணம் குறைந்தால் பாசமும் குறையும் அப்படின்னு சொல்லலாம். பணம் எனும் காகிதம்தான் பாசத்தை தீர்மானிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாமானியனின் நிலைமையை தன் உணர்வு பூர்வமான வரிகளில் தந்திருப்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். பாடல் அடுத்து இதோ நேயர்களுக்காக வர இருக்கிறது. சொட்டு சொட்டாய் வேர்வையை விட்டு பட்டினியாய் பாடும்பட்டு சேர்த்தாலும் தேவைக்கு பணம் சேரவில்லை, கட்டுக்கட்டாய் சேருது பணம் கெட்டிக்காரனுடைய பெட்டியிலே, அது குட்டியும் போடுது வட்டியிலே, அழகான பொருளும் இருக்கு அதையெல்லாம் வாங்கிட நினைக்குது நம் மனது, ஆனால் அதை வாங்க போதுமான பணம்தான் இல்லை கையிலே. கையிலே வாங்கினேன் பையில போடலை, காசு போன இடம் தெரியவில்லை அப்படின்னு அடிதட்டு சாமானியர்களின் நிலையை இப்பாடல் வரிகளில் மூலமாக சொல்லியிருப்பாருங்க. இரும்பு திரை படத்திற்காக இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8, இங்கு ஏழாமே சமஹிட்டு.

என்ன ஒரு அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதுங்க. அதுபோலதான் நம்ம கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் பணம் இல்லைன்னா ஒருவர் கூட மதிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை என உண்மையை ஏற்பவர்கள் உண்டா அப்படிங்கும் போது ஒரு நிமிடம் ஏற்கத்தான் மறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பணம் இருந்தால் புகழ்ச்சி என்ன, அழகு பேச்சு என்ன, பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கேள்விக்குறிதான். இதை எண்ணி பார்த்து நடக்காதவர்கள் அடைவார் துன்பம் அப்படின்ற பாடல் வரிகளை தாங்கி வருகிறது. இந்த பாடல் 1961 வெளிவந்த படமான பணம் பந்தியிலே படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் கே வி ஷெரீப் அவர்களுடைய பாடல் வரிகளுக்காக ஒலிக்கின்றது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பணம் பணம் அப்படிங்கும்போது வாழ்க்கையே போய்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பணம் இருந்தாதானுங்க தன்னுடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் எல்லாம் வாங்கி தர முடியும். போதுமென்ற மனசு இருக்கக்கூடிய குடும்பங்களில்தான் பணத்திற்கான தேடல் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே இந்த காலத்திலையும் இப்படியான ஒரு ஆட்களா அப்படின்னு பேசும் உலகம் இருக்குங்க. தனக்காக வாழாமல் தன்னை பார்க்கும் உலகத்திற்காகவே நாம வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலை அந்த பணத்தின் தேடல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனைத்தான் ஐயன் திருவள்ளுவர் கூறியிருப்பார், நீங்கள் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதித்து சேர்க்க வேண்டும். ஏன்னா உங்களை எதிர்க்கும் பகைவர்களின் பலத்தையும் அவர்களின் தலைகணத்தையும் அடக்கும் மிக கூர்மையான ஆயுதம் செல்வம் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்த நீர் கூறியனில் என்ற அந்த குரல் பாவின் மூலமாக சொல்லியிருப்பாருங்க. அடுத்த பாடலை கேட்கலாம். 1962 வெளிவந்த அன்னை படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு அவர்கள் பாடியிருப்பாருங்க. அழகான ஒரு பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 வானவில்லை.

பண்டமாற்று காலங்களை கடந்து பணப்பரிமாற்றம் அப்படிங்கிறது தொடங்கி பல நூற்றாண்டுகளை கடந்து பணப்பரிமாற்றத்தை மனிதன் தன் தேவைக்காக எப்படியெல்லாம் மாற்றம் பெற்று பல பரிமாணங்களால் வாழ்க்கை முறைகளை மாற்றியிருக்கும் என்பதை அறிய முடிகிறது. பணம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என சொல்வோருக்கு பணம் இல்லாமல் வாழ முடியும் என்பதை நமக்கு ஆணித்தரமாக பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது என்று ஓர் வரலாற்று நிகழ்வை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கண்டிருப்போம். அதுதான் கொரோனா வைரஸ். உலக அளவில் எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கிறோம் அந்த தருணத்தில், அத்தனை உயிர்களை எத்தனையோ வளர்ச்சியை கண்டுள்ள நம்மால் ஒரு பணத்தால் அதை தடுக்க முடியவில்லை. குறிப்பாக அப்படி இருந்தாலும் பணம் மட்டுமே வாழ்க்கையில் முக்கியம் என்பதை மறுக்கவும் முடியாதுதான். நேயர்களே, அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1968 வெளிவந்த திரைப்படமான சக்கரம் படத்திலிருந்து எஸ் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் பாடல். வரிகளுக்காக TM சௌந்தரராஜன் அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8.

கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்த

0: உயிருள்ள நம் உறவுகளிடம் பழகும் நண்பர்களிடமும் யார் முக்கியம் அப்படிங்கறத அந்த உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது. பணம் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு வந்து விடும் என்பதை கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக அடுத்த பாடலையும் கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் இந்த பாடல் அந்தமான் காதலி படத்திலிருந்து.
1: பணம் என்னடா பணம்?

நல்ல விலை பேசாததா அத்தனையும் பெற்றேனடா தத்துவத்தை கற்றேனடா இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்.
1: காசு பணம் பற்றியே பேசிக்கிட்டே இருக்கிறோம். பணம் இருந்தாதான் எல்லாம். ஆனால் எத்தனையோ விஷயங்கள் நம்மை விட்டு போனாலும் நம்முடைய அடிப்படை தேவைக்காகவாவது பணம் என்ற ஒன்று கண்டிப்பாக வேணுங்க. அது இருந்தால்தான் நம்மளுடைய தேவையானதை வாங்கி சந்தோஷமடைய முடியும். அந்த பணம் கிடைத்தால் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். வெற்றி கொடிகட்டு படத்தில இருந்து சங்கர் மகாதேவன் அவர்களின் குரலில் தேவா அவர்களுடைய இசையமைப்பில் இந்த பாடலை கேட்கலாம்.

0: இந்த பணம் எங்கெல்லாம் எதையெல்லாம் செய்யும் என்பதை கணக்கிடவே முடியாதுங்க. அப்படியான பணம் தான் பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்திற்குத்தான் எத்தனை பேருங்க காசு, பணம், துட்டு, டப்பு, நோட்டு அப்படின்னு எத்தனையோ பெயர்களில் வந்து நம்ம இந்த பாடலில் கேட்க போகிறோம். துட்டு இருந்தால் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க இவங்க. துள்ளாத மனமும் துள்ளும் படத்திற்காக உனிகிருஷ்ணன் அவர்களின் குரலில் இந்த பாடல்.
1: குட்டிக்கு துட்டு வந்து

இந்த பூலோகத்தை சுற்றி வர கண்டிப்பாக காசு வேணும், தினமும் எழுந்ததுமே இந்த காசுதான் வேணும் என்று அந்த பாடல் வரிகளை கொடுத்திருப்பார் இந்த பாடலில். இந்த பாடலை கேட்கலாம். வானம் படத்திற்காக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில்லை.

பணம் என்பது நம் தேவைக்காக பரிமாற்றத்திற்காக உருவாக்கிய ஒன்றுதான். இந்த உலகில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லாமல் அனைவரின் கையிலும் சென்று வருகிறது இந்த பணம். ஆனால் மனிதன் மட்டும் இருப்பவர் இல்லாதவர் என பிரித்து பார்க்கின்றோம். அது அவரவர் மனநிலையை பொறுத்து. அன்பு காட்டுபவர்களாக இருந்தாலே போதும், எந்த ஒரு பொருளோ பணமோ அதற்கு ஈடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பணம் சொல்கிறது பணக்கார இடத்தில் மட்டுமல்ல, ஏழைகள் இடத்திலும் நான் சிரித்து கொண்டுதான் இருப்பேன் என்றது பணம். பணத்திற்காக சந்தோஷத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது என கூறி இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இதே நாள் இதே நேரத்தில் வானவில் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு கனகராஜ்.

நான்கு மணி ஒரு நிமிடம், எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு நான் யார் இதை தான் நம்ம விளையாட போகிறோம். புதுநேர்களாக இருந்தீங்கன்னா 9344-9010-18, வெளியூர் நேர்களாக நீங்கள் இருந்தால் 9342-9010-18, புது நேர்களாக நீங்கள் இருந்தால் 8300-9019-18 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு எங்களோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாடலாம். இந்த நிகழ்ச்சி நான் யார், அதாவது சில க்ளூக்கள் கொடுக்கப்படும். இந்த க்ளூவை வச்சு நீங்கள் ஃபஸ்ட் க்ளூவில் கண்டுபிடிக்கலாம், அல்லது செகண்ட் க்ளூவில் கண்டுபிடிக்கலாம், தேர்ட் க்ளூ கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஒரு விளையாட்டு தான் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைக்கி இதில் நான் யார் இந்த கேம் ஷோ தான். நீங்கள் தொடர்பு கொள்ள நான் ஏற்கனவே நம்பர் சொல்லிட்டேன், நீங்கள் தொடர்பு கொண்டு விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நான் உங்களுடன் உங்கள் ஷர்மலி.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நான் யார் இதை தான் நம்ம விளையாட போகிறோம். நம்மளோட ஒரு நேயர் இருக்கார், அவர் தான் ஃபஸ்ட்டு கேமில் ஃபஸ்ட்டு விளையாட்டாளர் அப்படின்னே சொல்லணும். ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷத்தோட பதிலோடு வந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேள்விக்காக காத்துட்ருக்காரு, அவருக்காக ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம கேட்கலாம். ஹலோ, வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஆ, சரி, உங்களுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: கேள்வி கூட இல்லைங்க, ஒரு க்ளூ தான். நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னோன்னே கண்டுபிடிச்சிட முடியும். அப்படியேப்பட்ட ஒரு ஈஸியான க்ளூ தொடங்குறேன். அதாவது, ஐந்து தலைமுறைகளுடன் இணைந்து 1000+ மேற்பட்ட திரைப்படங்களில் பல வேடங்களில் நடித்து திரை உலக சகாப்தமாக விளங்கிய நடிகை நான். யாருங்க?
1: ஐந்து தலைமுறை. சௌகார் ஜானகி.
0: அடுத்த க்ளூ கொடுக்கட்டா? தேசிய விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது இவற்றை எல்லாம் பெற்றுள்ளேன்.
1: மனோரமா.
0: எப்படி சொல்றீங்க?
1: அவங்க தான் ஐந்து தலைமுறை. அதாவது மொத்தம் ஆறு ஐந்து நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர், எம்ஜிஆர், கருணாநிதி, அண்ணாத்துரா, ஜெயலலிதா, விஜய், இவங்களோட எல்லாம் நடிச்சிருக்காருங்க. அதை வச்சு ஒரு கெஸ்ட் பண்ணி சொன்னாங்க.
0: சூப்பர் தான், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு.
1: ஆ, சரி, நன்றிங்க.
0: ஐந்து தலைமுறை அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிடக்கூடியதான ஒரு க்ளூ தான் அது. அது மட்டும் இல்லைங்க, இவர் கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லைங்களா, அவரில் தொடங்கி இப்போ இருக்க முதலமைச்சர் வரைக்கும் எல்லாருக்கூடையுமே பல இடங்களில் நடிச்சிருக்காரு அப்படின்ற பெருமை இவருக்கு இருக்குது. அதாவது, பதிலை ரொம்ப சூப்பராகவே சொன்னார், அவங்க தான் மனோரமா அப்படின்னு. அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு?
1: ஆச்சி.
0: வெரி குட், சூப்பர், ரொம்ப சூப்பர். ஆச்சின்றது தான் அவங்களுடைய அன்பா மக்கள் அழைக்கின்ற ஒரு பெயர். ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, தேங்க்யூ.
1: நன்றி.
0: அது நீ அடுத்த நேரத்திருக்காங்க, அவங்க கூட நம்ம விளையாடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: ஆ, அவருக்கு வணக்கம். சொல்லுங்க, உங்களோட பேர் என்ன?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க மேடம். நீங்க தெல கேட்ட அருமை, இந்த வானிலை நல்லா இருந்துச்சு மேடம்.
0: ஆ, சூப்பருங்க. சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்க விளையாடுறது பொறுத்து தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போறோம். சரிங்களா? இது கூட பயங்கரமான ஒரு ஈஸியான ஒரு கேள்வி தான். நான் ஒரு உலக புகழ்பெற்ற, ஒரே க்ளூல நீங்க சொல்லிட முடியும், நான் ஒரு உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகன், அனைவரும் சிரித்து மகிழ வேண்டும் என்பதே எனது நோக்கம்.
2: பழைய நடிகர்களும் புது நடிகர்களா?
0: இவருடைய நடை, பாவனை, உடல் மொழி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உலக மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்குமா? பெரிய அளவினால, அதாவது இவருடைய உடை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கால்கள் பெருசு பெருசா இருக்க மாதிரி பேண்ட் போட்டுக்குவாராம், இறுக்கமான மேல் சட்டையை அணிஞ்சுக்குவாராம், தலையில ஒரு தொப்பி இருக்குமா, கட்டாயமா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, தலையில ஒரு தொப்பி இருக்குமா, அந்த தொப்பி சுழன்றபடியே அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே சுழன்றுட்டே இருக்குமா?
2: என்ன
0: செய்யலானா கேமுக்கு வர. ஓகே,
2: சரிங்க. அடுத்த
0: பாருங்க, இப்படி கூட வந்து ராங்கா ஒரு சிலர் பதில் சொல்றாங்க. ஆனாலும் கூட அவங்க நிறைய சந்திரபாபு அவர் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது வந்து இதில் வெளிப்படுத்தினாருன்னு சொல்லணும். அடுத்த நேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வருக வணக்கம். லைனில் இருக்கீங்க, வருக வணக்கம். ஹலோ, சரி, அவர் லைன் கட் ஆகிடுச்சு போல. இனி இன்னொரு நேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யாருங்க?
3: திருப்பூர்லேருந்து பாலன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நாங்கள் எல்லாருமே நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்க அப்படிதானே?
3: நலமா இருக்கீங்களா?
0: சரி, நான் வந்து கொஞ்சம் க்ளூ எல்லாம் கொடுத்துருந்தேன், கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டேங்க.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆ, கண்டுபிடிச்சிட்டேன்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க?
3: விளைச்சல் இல்லைங்களா?
0: பதில் சொல்லுங்க, அதுக்காக தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேனே.
3: ஆமா, உலகத்திலே சர்வாதிகாரி ஹிட்லரையே அவர் வேஷத்துல போய் தேடி வச்ச உலக புகழ் பெற்ற சிரிப்பு நடிகர் சார்லி சாப்ளின். நன்றி, நன்றிங்க.
0: அப்பா ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா, ரொம்ப வாய்ப்பு கொடுத்தீங்க, அப்படிதானே?
3: ஆமா.
0: சரி, எந்த க்ளூ வந்து உங்களுக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸா இருந்ததுன்னு சொல்லுங்க.
3: உலக புகழ் பெற்ற நடிகர் போதே அவர் ஒற்றர் தான் சிரிப்பு நடிகர்ல. நம்ம நாட்டுல இருக்கவங்க நம்ம நாட்டுக்குள்ள அளவுக்கு அவ்வளவு புகழ் பெற்றவங்களும் எனக்கு அவர் ஞாபகம் இரட்டையர் சொன்னா லாரன் கார்டி
0: சொல்லியிருப்பேன்.
3: சின்ன வயசுல ஒரு 15 வயசுல பாத்திருக்கேன். அதாவது வசனம் இல்லாம அவருடைய நடிப்பினாலேயே சிரிக்க வைப்பாரு. ஆனா இன்னொரு தகவல் என்னன்னா, அவர் சொந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு சோகமா இருந்தாராம். அது வெளியே தெரிய கூடாது, மலையில நடந்துட்டு இருக்கும் போது அழுவாராம் அவரு. இதெல்லாம் அவரை பத்தி நான் படித்த தகவல்.
0: உண்மைதாங்க, அது பாருங்க, மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. இன்னுமே அவர் வந்து நம்மளோட எல்லாரோட மனசுல இருக்காருன்றதுதான் ஒரு பெருமைக்குரிய.
3: கண்டிப்பா.
0: சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா?
3: நன்றி.
0: திரையுலக பங்களிப்பிற்காக நடிகவே செல்வி என அழைக்கப்படும் நடிகை. திரையுலக பங்களிப்பிற்காக நடிகவேல் செல்வி என அழைக்கப்படும் நடிகை. பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்.
3: ராதாவா இருக்குமா? ராதிகா.
0: வெரி குட். எப்படி எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: நடிகவேல் அப்படிங்கும் போது அவங்க அப்பாவை நடிகவேல் சொல்லுவாங்கல்ல,
0: அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்த கேள்வி கூட ஒரு அருமையான கேள்வி இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளும் முன்பாக ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்க ஊட்டி FM 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஆட்டத்திற்கான வேகம் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கேம்லேயும் ஒரு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஒரு க்ளூவை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நேராக ஃபர்ஸ்ட் நம்ம அழைத்துக் கொள்ளலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. ஆ வணக்கம் சார், கேக்குதா?
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்,
1: கேக்குது
0: பாருங்க. இப்ப கேக்குதா? லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேர் கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சாந்தா பேசுறேங்க மேம்.
0: சூப்பர், சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
2: காண்டல இருந்து பேசுறேன் மேம்.
0: இங்க இருந்து தான் இல்லையா? ஓகே, உங்களுக்கான கேள்வி ஈஸியான கேள்வி தான். லேடிஸ் பொதுவாகவே வந்து நிறைய புக்கெல்லாம் படிக்கிறவங்க, அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: நீங்கள் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியும்னா கண்டிப்பாக சொல்வாங்க மேம்.
0: சூப்பர்,
2: நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
0: அப்படி கட்டாயமா? நான் வந்து உங்களுக்கு க்ளூ தரேன், நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடலாம்.
2: ஓகே மேம், ஓகே.
0: சரிங்க. வாடகைக்கு ஒரு உயிர் அப்படின்ற ஒரு நாவல், இதை எழுதினவர் நான். வாடகைக்கு ஒரு உயிர்,
2: ஜெயகாந்தன் மேம்.
0: அடுத்த க்ளூ கொடுக்கட்டா?
2: சொல்லுங்க மேம்.
0: முதல் துப்பறியும் நாவல் இது. என்னுடைய இயற்பெயர் ராஜேஷ் என்று தொடங்கும்.
2: தமிழ் பாணனா மேம்.
0: 1980 வெளிவந்து இந்த நாவல்கள் வந்து பாக்கெட் நாவலாக கூட இருந்திருக்கு, எல்லாருமே ரொம்ப ரசித்து படித்த நாவல் இது அப்படின்னு சொல்லலாம்.
3: உங்களுக்கு ஹலோ
0: ஹலோ கேக்குது பாருங்க, கிளியரா இருக்கு, பேசுங்க, கேக்குது? என்னமோ தெரியல, இந்த நம்பர் சரியா எடுக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க நெக்ஸ்ட் நம்பரை கால் பண்ணலாம், நெக்ஸ்ட் நம்பர்ல கால் பண்ணுங்க. ஹலோ அடுத்த இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஏன் கால் கட்டாது அப்படின்னு தெரியல. ஹலோ
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஊட்டியில எப்படி மேம் இருக்கு கிளைமேட்லாம்?
0: ஊட்டி கிளைமேட் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கு, ஆனாலும் நல்லா தான் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம்.
4: வேலூர்ல பயங்கரமான வெயிலா இருக்கு மேம், மழை வர மாதிரி இப்ப இருக்கு.
0: பாருங்க இப்ப கட்டாயமா மழை வரும் சந்திரசேகர். சரி, உங்களுக்கான இந்த கேம் குள்ள போலாமா?
4: சொல்லுங்க மேம்.
0: முன்னாடி இந்த க்ளூ எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேற்பட்ட சிறுகதைகள் அதெல்லாம் எழுதியவன் நான். அப்ப நான் யார்?
4: இவர் வந்து ராஜேஷ்குமார். அவர்
0: ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர், ராஜேஷ் குமார் தான் இதனுடைய ஆன்சர்.
4: ஓகே, என்ன நீங்க சொன்னீங்கல்ல மேம், வாடகைக்கு ஒரு உயிர்னு அந்த புத்தகம் எழுதிருக்காருனே, அது எனக்கு கேள்விப்பட்ட ஞாபகம், ராஜேஷ் குமார் ரொம்ப சூப்பரா எழுதிருக்காரு
0: அப்படின்னு.
4: அது மட்டும் இல்லாம இவர் கிரைம் மற்றும் அறிவியல் புதின கதை எல்லாமும்
0: எழுதுவாரு, பாக்கெட் நாவல் கூட வந்து நிறைய எழுதியிருக்காரு, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், எல்லாருமே படிச்சு ரசிச்ச கதை அவர் எழுதியிருக்காரு. சரி, அடுத்த
4: க்வெஸ்சன் சொல்லுங்க.
0: அதாவது மொரிஷியஸ் தீவில் காணப்பட்டேன் நான், 300 முன்பு என்னுடைய பெயர், மொரிஷியஸ் தீவில் காணப்பட்டேன் நான், 300 முன்பாக என்னுடைய பெயர் அதிக அளவில் பேசப்பட்டது. அடுத்தது கல்வார் மரங்கள், கல்வார மரங்கள் இருக்குல்ல, அந்த மரங்கள் என் மூலமாக மட்டுமே வளரக்கூடியது சொல்லலாம்.
4: இது என்னது மேம், நான் கண்டுபிடிக்கணும் இது?
0: அதுதான், இது வந்து ஒரு விலங்கா, ஒரு மனிதனா, ஒரு பறவையா, ஒரு கம்ப்யூட்டரா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு.
4: இல்ல மேம், அங்க மொரிஷியஸ்ல வந்து வால்கனோ தானே மேம் இருக்கு, நீங்க சொல்றது பார்த்தா
0: வால்கனோ வந்து வால்கனோ இருக்குது தனி. இது வந்து மரம் இல்லையா?
4: மரமா?
0: ஆமா, மரத்து கால்வரா மரங்கள் இருக்குல்ல, இந்த மரத்தினுடைய வளர்ச்சியை நீங்க பார்த்தா இந்த முக்கியமான ஒன்றின் மூலமாக தான். சரி, அந்த பேரை கூட நான் சொல்லிடுறேன், அது வந்து ஒரு பறவை. இந்த பறவை மூலமா தான் அந்த கால்வரா மரங்களே இருக்கு. அந்த கால்வரா மரங்கள் இந்த பறவை இல்லைன்னா அவற்றினுடைய இனப்பெருக்கமே இல்லையா? இவ்வளவு க்ளூ வேணும். ஆமா, இந்த டோடோ பறவை என்னன்னு பார்த்தா 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சா, அப்புறம் மொரிஷியஸ் மக்களால் அது வந்து பிடிக்கப்பட்டுச்சா. இந்த மரங்கள், கல்வரா மரங்கள் அப்படின்ற மரங்கள் அங்கே இருக்குமா? இந்த மரங்களினுடைய விதைகள் கீழே விழுகும்போது, பழங்களிலிருந்து விதைகள் கீழே விழுகும்போது, இல்லாட்டி பழமே வந்து இந்த பறவையானது உண்டு, அதுக்கப்புறமா இது எச்சும் கழிக்கும் போது அந்த பழத்தினுடைய விதைகள் விழுந்தா மட்டும்தான் அந்த மரங்களுக்கு வளரக்கூடிய ஒரு சக்தி இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு பறவை தான் இது. சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், ஓகே, தேங்க் யூ. தொடர்ந்து பேச போறோம், நிகழ்ச்சியில் இணைய போறோம். இப்போ ஒரு அருமையான பாடல் சிவா படத்திலிருந்து.

0: 4:32 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் இந்த விளையாட்டை தான் ரொம்ப அழகாக விளையாண்டுட்ருக்கோம். நேயர்களும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயருக்கான கேள்வியை நம்ம தரலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட அந்த நேயரே லைனில் வந்துட்டார். அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வருக வணக்கம். ஹலோ, ஃபஸ்ட் லைன் கட் ஆகுதுன்னு சொன்னால் கட்டாயமாக செகண்ட் லைனுக்கு வாங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஹலோ
1: ஹலோ
0: ஆ ஹலோ வணக்கம்.
1: குட் ஈவினிங் மேடம்.
0: குட் ஈவினிங் சார்.
1: மேடம்
0: ஆ சொல்லுங்கள் சார். வணக்கம், குட் ஈவினிங். எல்லாமே உங்களுக்கு தான். சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: குன்னூர்லேருந்து மதன்மோகன்.
0: மீண்டுமா? ஃபஸ்ட்டு தானே பேசிட்டு இருந்தீங்களா
1: மேடம்?
0: மீண்டும் நினைஞ்சிருக்கீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட்டா?
1: புரியல மேடம்.
0: செகண்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி தானே? நான் பாடும் போது ரொம்ப ஆப்டாவே இருக்கும். சொல்லுங்க. உடனே அதாவது இசை புயல் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுவாங்க. ரொம்ப சூப்பர். வந்த உடனே ரெண்டுக்கும் ஆன்சர் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சரி, ரஜினி கமல் இவங்க இணைந்து நடித்த திரைப்படம்
1: 16 மேடம்.
0: முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த படம் இது.
1: முத்துராமன் இயக்கத்திலங்களா?
0: ஆமா.
1: ஹலோ.
0: ஆமா, முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த படம்.
1: ஹலோ
0: மேடம். வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
1: நல்லா இருக்கீங்களா?
2: நீங்க
0: திருப்பி தொடர்ந்து வாங்க. நீங்க தொடர்ந்து வரலாம், விளையாடலாம். சரி, இனி நம்ம அடுத்த ஒரு நேயர் கூட இருக்காங்க, அவங்களுக்கு இந்த க்ளூ போட்டோம், அவங்க கண்டுபிடிக்கிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு எடுக்குதான்னு தெரியல, இருந்தாலும் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ, லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். இல்லைங்க, அவங்களுக்கு நம்மளுடைய சத்தம் கிடைக்கிறதுலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேம் அப்படியே இருக்கும், நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் சொல்ல மாதிரி நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ இதுதான் நான் ஈஸியாக இருக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரி, அந்த தோணலோட ஒரு பாட்டை கேட்டுட்டு தொடர்ந்து திரும்ப விளையாட போகிறோம். நான் யார் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் 4:37:49 ஆயிடுச்சு. நீங்கள் ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் உரிய FM 101.8 நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை சூப்பராகவே விளையாண்டுட்டு இருக்கீங்க. அங்கே இங்கே இருந்து எவ்வளோ கஷ்டமான க்வெஸ்சன் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிடணும்னு மாதிரி க்ளூஸ் எல்லாம் வச்சு அழகாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இந்த நிகழ்ச்சியில். அடுத்த நேர் இருக்காங்க. ஹலோ, வருக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: மேம், நான் ஊட்டிலேருந்து தீபா பேசுகிறேன். மேம்,
0: தீபா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க கூட அருமையா இருக்கோம். தீபா சொல்லுங்க, அங்க கிளைமேட் எப்படி இருக்கு வெளியே?
1: இங்க வெயிலாதான் மேம் இருக்கு,
0: மழை கிடையாது. ஓகே, என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு கிளைமேட்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க தீபா, இன்னைக்கு வந்து உங்களுக்கான கேள்வி சொல்றேன். நான் ஒரு நடிகன், சிறிய அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இந்த செண்டை வாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வாத்தியத்தை கற்றவன், பன்முக திறமை
1: கொண்டவன்,
0: அப்படியே ஒரு சிரிக்கணும் போல தோணும், ஒரு சந்தோஷம் நம்ம முகத்தில் இருக்கும், அப்படியாப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இவர், அதாவது ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம்.
1: இன்னும்
0: ஒரு க்ளூ கொடுக்கட்டுமா? அதாவது இவர் வந்து மலையாள நடிகர், தமிழ்லயும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. மலையாள நடிகர் இவர், தமிழ்லயும் நிறைய படம் பண்ணியிருக்காரு, முக்கியமான படத்தில் நடிச்சிருக்காரு.

0: இந்த குகைகள் வந்து நிறைய புத்தர் சிலைகளை கொண்ட ஒரு குகையா இருக்கு. இது சுற்றிலும் வந்து நிறைய படங்கள் வரையப்பட்டிருக்கு, ஓவியங்களானது வரையப்பட்டிருக்கு. இந்த குகை என்ன குகை அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? எல்லோரா இன்னொரு குகை எல்லோரா இருக்கு. அந்த சுத்திரும் ஓவியங்கள் வரைஞ்சிருக்கு. அதனுடைய சேர்ந்து ஒன்னுமே அஜெண்டா. ஓகே, இப்படியும் நான் வந்து சினிமா பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பதில அழகா சொல்லிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்,
0: அழகா விளையாண்டுருக்கீங்க. நன்றி.
1: நன்றி மேம்.
0: இதே மாதிரி க்ளூ எல்லாமே வச்சு நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஆனால் முன்னாடி நான் வந்து ஒரு க்ளூ கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த க்ளூவை வச்சு ஈஸியாக அவர் யார் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் க்வெஸ்சன் நம்ம வந்து அடுத்த நேருக்கு நிச்சயமாக மாற்றி தான் கேட்க போகிறோம். அடுத்த நேரே பயப்படாதீங்க, ஈஸியான க்வெஸ்சன் தான் உங்களுக்கும் இருக்குது. நீங்கள் லைனில் வந்து அதுக்கு ஈஸி ஆன்சர் சொல்லிவிட்டு ஒரு கிளாப் கூட வாங்கிட்டு போகலாம். 4:46, ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடுச்சு. ஒரு நேர் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், எங்கேருந்து?
2: தென்னாலியில
0: ஆமா, அந்த தென்னாலையை மட்டும் புடிச்சு வச்சிருந்தா நீங்க கண்டுபிடிச்சிருக்க
2: மாட்டீங்க.
0: கண்டுபிடிச்சாச்சு, அதுவும் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? சிரிப்பா வரும், ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் இல்ல, அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க
2: முடிஞ்சது.
0: ஆமா, சரி, இன்னொன்னு கூட ரொம்ப ஈஸி சொல்லட்டுங்களா? ஆமா, அடுத்த க்வெஸ்சன். ஏன்னா உங்களுக்கு அது பாதி தென்னாலின்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, இப்ப தென்னாலின்னு சொல்லாமே நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது கூட ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிருவீங்க. உடனே கைத்தட்டல் கூட வாங்கிடுவீங்க. ஸ்டைலிஷ் வில்லன், ஸ்டைலிஷ் வில்லன், ஸ்டைலிஷான ஒரு வில்லன் சொல்லுங்க. ஸ்டைலிஷான ஒரு வில்லனுங்க. இல்ல, நடுவுப்பட்ட நடிகர் தான். இன்னொன்னு கூட சொல்றேன், அடுத்த குழு கொடுக்குறேன். ஒரு படங்கள்ல கதாநாயகனா கூட நடிச்சிருக்காரு. நடுப்பட்டவர் தான். நீங்க எல்லாம் நிறைய படம் பார்த்திருப்பீங்க. ஆன்சர் கட்டாயமா நீங்க கண்டுபிடிக்கணுமா? ஒரு க்ளூ கொடுக்கட்டா? காந்த குரல், அழுத்தமான வார்த்தைங்க, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய இங்கிலீஷ் கலப்படம் இருக்கும். கண்டுபிடிக்கலையா? சரி, நீங்க அடுத்து திருப்பி வாங்க, நம்ம பேசலாம். சரியா? ஓகே, நன்றி. இன்னொரு நேரம் கூட இருக்காரு, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வருக, வணக்கம்.
3: மேடம்
0: சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: மேடம், நீலகிரி மாவட்டம் எடுக்கறங்கனது மேடம்.
0: திருப்பி நீங்களே தான் வந்திருக்கீங்களா?
3: ஆமாங்க மேடம், சைபல் நண்பங்க.
0: பரவாயில்லை பரவாயில்லை, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சொல்லுங்க, ஸ்டைலிஷ் வில்லன்
3: ரகுவரன் மேடம்.
0: எப்படிங்க சொல்றீங்க?
3: அவர்தான் இடையில இடையில கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க.
0: ஓ, இங்கிலீஷ்ன்றது உங்களுக்கு க்ளூ அமைஞ்சிச்சா?
3: ஆமாங்க மேடம்.
0: ரொம்ப சூப்பருங்க, நிஜமா தான். ஸ்டைலிஷான ஒரு வில்லன், காந்த குரல் அவருக்கு, அழுத்தமான வார்த்தைகள், சிங்க குரல், ஆனாலுமே கர்ஜனை இல்ல. ஆமா, இடையில இங்கிலீஷ் அழகா பேசுவாரு. அந்த இங்கிலீஷ் கூட கேக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். தமிழும் சேர்ந்து இங்கிலீஷ் வேட்டமே ஒலிக்கும். அதுதாங்க, ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். ஓகே, பாருங்களேன், க்ளூ இப்படி எல்லாம் வச்சு அழகழகா அருமை அருமையா கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்க போகிறோம், க்ளூஸ் கொடுக்க போகிறோம், நீங்களும் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த பாடலும் கூட ஒரு அருமையான பாடல், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த பாட்டை கேட்டு.

0: சுரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டோம், சூப்பராகவே ரசிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது அடுத்த நேயர் நம்மளோட இருக்காரு, அவருக்கான கேள்வி நம்ம கேட்க போகிறோம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்,
1: குட் ஈவினிங் மேடம்.
0: குட் ஈவினிங், குட் ஈவினிங், சொல்லுங்க.
1: பேர் அயன்ராஜ் மேடம், தூத்துக்குடி மாவட்டம். நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கு உங்க கிளைமேட்லாம்?
1: சொல்லுங்க மேடம்.
0: கிளைமேட்லாம் சூப்பரா இருக்கா? தமிழ் திரைப்படத்துல ரொம்ப காலம் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வில்லனா நடிச்சாரு, அதுக்கப்புறம் கதாநாயகனா நடிச்சாரு, இப்போ வந்து குணச்சித்திர வேடத்துல கூட நடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஒரு புகழ் பெற்றவர். இவருடைய நடை உடை பாவனை, அது மட்டும் இல்ல இவருடைய மொழி, அதை கேட்கறதுக்குமே வந்து நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். அப்படியாப்பட்ட ஒரு நாயகர். எப்படி சொன்னீங்க? சத்யராஜனுடைய அந்த பேச்சை வச்சு நம்ம என்ன செய்யலாம் கேட்டா, அவரை ரொம்பவுமே ரசிக்கலாம். அடுத்த கேள்வி கூட ரொம்ப ஈஸியான கேள்வி தான், அதுக்குள்ள நீங்க ஓடுற மாதிரி எல்லாம் பண்ண கூடாது, ஈஸியா கேட்கணும், சரியா?
1: ஹலோ,
0: என்னோட பெயர் கேட்டுக்கோங்க. என்னோட பெயர் திலீப் குமார்.
1: ஹலோ,
0: கேட்க மாட்டேங்குதா?
1: நான் இப்போ சொல்லுங்க மேடம், கேட்டு கேக்குறேன்.
0: என்னுடைய பெயர் திலீப் குமார். ஒரே ஒரு க்ளூ தான், சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஆனா வந்து பெயர் மாற்றம் பெற்று தான் இப்போ வந்து சினிமா துறையில இருக்காரு.
2: உங்களுக்கான
0: கேள்வி நான் திலீப் குமார்.
2: என்னுடைய
0: இயற்பெயர் திலீப் குமார்.
2: சரிங்க,
0: நான் பெயர் மாற்றத்தோடு இந்த சினிமா துறையில வேலை பண்ணிட்டு இருக்கேன்.
2: எந்த வருஷம் அறிமுகமானாரு மேடம்?
0: அறிமுகம் ஆகி இப்பவுமே அப்படியே போயிட்டு இருக்குங்க. ஆஸ்கார் விருதுலாம் வாங்கியிருக்காரு பாருங்க. உங்களுக்கு ஈஸியான க்ளூ
2: கொடுத்துருக்கீங்களா? அஜித் குமாருங்களா?
0: இவர் ஒரு இசையமைப்பாளருங்க, இசை புயல் அப்படின்னு சொல்லி.
2: இசையமைப்பாளருங்களா?
0: ஆமாங்க, ஆமாங்க.
2: அப்ப பாத்தீங்கன்னா இவர இருக்குங்களா?
0: யாரு? ஆனா நான் பார்த்தது இல்லைங்க. எவ்வளவு ஈஸியானதே, எவ்வளவு கஷ்டமா காமிச்சி கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டீங்க மேடம்.
0: ஆமாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, தேங்க் யூ,
2: தேங்க் யூ.
0: ரைட், பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து கண்டுபிடிச்சி ஆன்சர்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் உங்களுடன் நான் உங்க ஷர்மிலி. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.

நேர்களே, வழியில் ஆடு மாடு குதிரை போன்ற கால்நடைகள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. இவை தனக்குத்தானே துன்புறுகின்றன, பிற வாகனங்களையும் துன்புறுத்துகின்றன. இவைகள் ஒரு வழியிலிருந்து அடுத்த வழிக்கு செல்லும்போது வாகனங்களால் அடிபடுகின்றன. வாகன ஓட்டிகள் துன்பப்படுகிறார்கள். இதெல்லாமே மனதில் கொண்டு உங்களது கால்நடைகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி அவற்றை மேய விடுங்கள். அவைகளும் நலமாக வாழ வேண்டும், நாமும் எந்தவித துன்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெற்றன. பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் நெறிமுறைகளுக்கு எதிராக சில நாடுகள் தன்னிச்சையாக வரிவிதிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறித்து பிரிக்ஸ் அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மின்னணு வர்த்தகம் தொடர்பான நெறிமுறைகளில் நுகர்வோர் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தும் வகையிலும் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 80 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக கோரியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்கூஜா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பொன்மாலை பொழுது வாடாமலர். முதல் பாடல்:

பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரலில் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் வரிகளில் கேட்ட பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக நிலையத்தின் நேரம் 5:12.

வாலி அவர்களின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இசையில் பி சுசிலாவின் குரலில் கேட்ட பாடல். பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக நிலைத்த நேரம் 5:24.

கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் பி பி சீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்ட பாடல் ராமு திரைப்படத்திற்காக.

0: வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் பி சுசீலாவின் குரலில் கேட்ட பாடல். இருமலர்கள் திரைப்படத்திற்காக நிலைத்த நேரம் 5:43.
1: சுகம் சுகம் சுகம் சுகம்.

டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் கேட்ட பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுடைய வரிகள் கண்ணதாசன் அவர்களுடையது. பாடலுக்கான இசை கோவர்தன்.

இத்துடன் வாடாமலர் நிறைவு பெறுகிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மாலையும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கமலு. 7:00 திரைகாணம். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டம் தொழும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் உதகை புதுமந்து பகுதியைச் சேர்ந்த உழவர் உதயகுமார் அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சூழல். 9:30 அரங்கிசை. நிகழ்ச்சியில் சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, வி வி ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர்களின் வயலின், டி ஆர் சுந்தரேஷன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மோர்சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணை தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் நீலகிரி சோலார் புல்வெளிகள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி PM சஹானா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ முதுகுவலி குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹமான் அவர்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள் நிறைவாக அறிவோம் பகிர்வோம். ஆங்கில மொழியினை தோற்றம் குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 கணபதி உலா வெற்றி அருளிடும் வெள்ளை விநாயகர் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயில் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விளைநிலையம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முதலுதவி. பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி ஒலி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். 1:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நிகழ்ச்சியில் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒருபட பாடல்கள் படம் ராஜா ராணி. 2:55 மாநில இருக்கே சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 7:00 திரைக்கானம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 செய்தி அறிக்கை. 9:30 திரைக்கானம். 11:05 காங்கிரஸ் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Abhishek Mukhopadhyay. Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin reviewed the progress in bilateral cooperation in political, economic, defense, energy, space, skill mobility and people-to-people domains today. During the bilateral talks in New Delhi, the two leaders also shared perspectives on key regional and global issues of mutual interest, including

0: fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: देश के हर गरीब, हर व्यक्ति तक पोषण पहुंचाना भी सरकार की प्राथमिकता है।
0: Connect with your nearest Anganwadi today, because हमारी Anganwadi है हमारी जिम्मेदारी।
2: வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்ததாக கூறியுள்ளார். தெய்வ புலவர் திருவள்ளுவரின் அளப்பரிய ஞானத்தை திருக்குறள் பறைசாற்றுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. தமிழ் இலக்கியத்தையும் பட்டிமன்ற மேடைகளையும் தனித்துவமான பேச்சாற்றலால் சிறப்பித்தவர் சாலமன் பாப்பையா என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சாலமன் பாப்பையாவின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை கலந்த அறிவார்ந்த பேச்சால் பல தலைமுறையினரிடையே தமிழின் பெருமையை எடுத்துச் சென்ற அவரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சாலமன் பாப்பையா பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விருதை பட்டிமன்றத்திற்காக உழைத்த அனைவருக்கும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்.
3: மத்திய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருது தமிழுக்கு கொடுத்திருக்கிற விருது, தமிழ் பட்டிமன்ற அங்கீகாரத்துக்கான விருது. ஒரு 60 ஆண்டுகளாக தெருவோரத்து மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி கொண்டு போனதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அது ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லாமே பண்டிகை காலங்களை பட்டிமன்றம் போடுகின்ற ஒரு மரபுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பண்டிகை அப்படின்னா பலகாரம் மட்டுமில்லை, பட்டிமன்றமும் இருக்கணும் அப்படின்ற உணர்வு. இதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு பத்திரிகைகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது வந்து இந்த பட்டிமன்றத்தை யார் யார் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் இதற்காக உழைச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமான விருது இது. இது அவர்களுக்கு
4: கிராமத்து கோவில்கள் இந்த பட்டிமன்றத்தை வளர்த்துச்சு, அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்தை இலக்கிய அரங்கில இருந்து அரங்கங்களுக்கு கொண்டு வந்தவர் பெரியவர் சாவனா கணேசன் அவர்கள், அவருக்கும் இதை சமர்க்கிறேன். வீதிகளுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு வந்தவர் தவ திரு குன்றுப்பிடி அடிகளார், அவர்களுக்கும் இதை இந்த புகழை சமர்ப்பிக்கிறேன்.
2: 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ள சாலமன் பாப்பையா, பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
5: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார்.

0: ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள வேளாண் விளைபொருள் ஏல மையத்தில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கறதுதான் வந்திருக்கோம். எங்கேயுமே துளி அளவு கூட ஊழல் இருக்காது. இதெல்லாம் துறை ரீதியா நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகள் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தங்கு தடை இல்லாம விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடஒறு இல்லாம செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கமா இருக்கு. யாருக்குமே வந்து இல்லைன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா தொழில் முனைவருக்காக சிங்க பெண்கள் கடன் திட்டம் சொல்லி ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம். அது மூலியமா எல்லாருக்குமே கூட்டுறவு சங்கம் மூலியமா நிறைய சலுகைகள் இருக்கு. அது மக்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை, அதுக்காக தான் வந்திருக்கோம்.
0: தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் பதவிகளுக்காக உருவான இயக்கம் அல்ல தமது கட்சி என்று தெரிவித்தார். தாவேக தலைமையிலான கூட்டணியின் பெயரை முடிவு செய்தபோது மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இடம்பெற செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். தாவேக தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகேயுள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவேக அரசு தற்போது வேறு ஒரு திட்டத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் இந்த பூங்கா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் அரசு பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஆய்வகத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரசிக் இன்று பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 1,85,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சறுக்கு விளையாட்டு தளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மீனவர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மாக்சி மிலியானோ அபிலாவை வென்றார். இப்போட்டியில் உமேஷ், விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்குஜா ஆகியோரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மனதில் நின்றவை.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது 100% உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
5: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: ನಾಲ್ಕು ಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8. ನಂಗ ಜನಾಗೂ ಸಂತೋ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೋಗ 641 ಇಜುಮಣಿಗೆಟ್ಟ ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಬಡುಗುಮಜಿ ಪಾಡಲ್ಗಳು ಕೀರ್ತನ. ಈ ಬಡುಗುಮಜಿ ಪಾಡಲ್ಗಳು ಒಂದೊಂದು ಜನವು ಒಂದೊಂದು ಮಾಕ್ಯಾನ ಪಾಡಲ್ಗಳು. ಇದ್ರ ಸಂತೋಷ, ದುಃಖ, ಆನಂದ, ಯೋಸನೆ ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕಲಂದ ಒಂದು ಕಲವಿಯ ನಂಗ ಜನ ಜನಗೂ ಕೇತುಂದಿದ್ದ ನಿಂಗ ಆರ್ವವ ಕೇಪ ಈ ಕಥೆಯ ನಾ ನಿಂಗಾಗಿ ಪ್ಲೇ ಮಾಡಿನಿ. ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಂಗ ಕೇಪ ಈ ಕಥೆ ಏನಾದೇಗಿ ನಿಂಗವೋ ಕೇತು ನೋಡಿವಿ.

0: சேகோசல் குரலில் கெட்ட பாடல். சில்லூர் காதல் திரைப்படத்திற்காக இத்துடன் திரைக்காணம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நூல்களில் மாவட்ட செய்திகள். சென்னை
1: அஞ்சல். 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆறுபாதி பகுதியில் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான சிலம்பம், கராத்தே, யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1000+ போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அலங்கார சிலம்பம் மற்றும் தொடு சிலம்பம் என்ற இரண்டு முறைகளிலும், கராத்தேவில் பயிற்சி மற்றும் சண்டை ஆகிய இரண்டு முறைகளிலும் போட்டிகள் நடைபெற்றது. 6 வயது முதல் 14 வயது, 17 வயது முதல் 19 வயது ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஏராளமான பார்வையாளர்கள் போட்டிகளை கண்டு ரசித்து, மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஏவிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000+ மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்த கடேஸ்வரர் கோவில் யானை அபிராமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் கோவில் நிர்வாகம் சார்பில் யானை அபிராமிக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தர்பூசணி, ஆப்பிள், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் உணவாக வழங்கப்பட்டன. கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்களும் யானை அபிராமிக்கு உணவு வழங்கி வழிபட்டதுடன் அதனுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் கலை கல்லூரியில் கல்லூரி சைபர் கிரைம் பிரிவு மற்றும் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராமச்சந்திர ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா சிறப்புரையாற்றினார். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் இணையவழி மோசடிகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கினார். தொடர்ந்து மாணவிகள் சைபர் கிரைம் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தனிநபர் தகவல், கடவுச்சொல், ஓடிபி மற்றும் வங்கி விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இணையவழி பண மோசடி ஏற்பட்டால் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னமந்தலில் உள்ள ஏவிசி கல்லூரியில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு காட்சி தகவல் தொடர்பியல் துறை சார்பில் 22வது புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான வெங்கடராமன் திறந்து வைத்தார். இதில் இந்திய பாரம்பரியம், கிராமிய வாழ்க்கை, இயற்கை, பறவைகள், வனவிலங்குகள், கோவில்கள், சுற்றுச்சூழல் மற்றும் மனித உணர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் எடுத்த நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கல்லூரி முதல்வர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றலை பாராட்டி கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் 600 பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன சைவ திருமடம் அமைந்துள்ளது. தர்மை ஆதீன மடம் மற்றும் தமிழ் சேவா சங்கம் இணைந்து IAS, IPS மற்றும் TNPSC உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் துவங்கியுள்ளன. ஏழை கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வகுப்பறையில் நடத்தப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் ஓவியம், கட்டுரை, பேச்சுப் போட்டி, நாடகப் போட்டி, பாடல், கிராமிய நடனம், இசை கச்சேரி, தோல்கருவி இசை கச்சேரி, கரகாட்டம், வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை, கிளாசிக் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கேம்ரா, யுவா பாரத் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கேலோ இந்தியா, சம்வாத், கேல்கி பாத், PMK SAT நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏவிசி மற்றும் ARC கலை அறிவியல் கல்லூரிகளில் நடைபெற்றது. ஏவிசி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் காணொலி வாயிலாக மாணவர்களுடன் கலந்துரையாடினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின்போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின்போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் 1/4 பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு JP நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்போம்.
5: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவத்துறையில நம்ம திட்டங்களை அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின் பண்ண போறோம்.
3: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில்துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. பட்டாணி பயிரில் ஃபுஷாரியம் வாடல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். கார்பன்டாசியம் 2 கிராம் 1 கிலோ விதை என்ற அளவில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.25%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் மண்ணை நனைக்க தெளிக்க வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துருவு மேலாண்மை 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான் ட்ரானே லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்கள் பயிரில் வெட்டுப்புழுக்களை கட்டுப்படுத்த முதிர்ந்த அந்திப்பூச்சிகளை கவர கோடை காலத்தில் ஒளிபொறியை நிறுவவும். தெளிப்பு நீர்ப்பாசன முறையை நிறுவி பகல் நேர்த்தியில் வயலுக்கு பாசனம் செய்யவும். இதன் மூலம் பறவைகள் அந்திப்பூச்சி புழுக்களை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக அவற்றை வெளிப்படுத்தலாம். தாக்கப்பட்ட கிழங்குகளில் பெரிய குழிகள் உண்டாகி நாளடைவில் கிழங்கு அழுகிவிடும். ட்ரைகோடர்மா ஃபசிலஸ் மற்றும் மொட்டார்சியம் போன்ற உயிர்ப்பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தி புழு கூட்டுப்புழு தாய்ப்பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். செடிகளை நட்ட 1 நாள் கழித்து மாலை நேரங்களில் அவற்றின் கழுத்து பகுதியில் 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் குளோரோஃப்ரை ஃபோஸ் அல்லது குயினல் ஃபோஸ் மருந்து நன்கு ஊற்றவும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பரலம் அல்லது ஃபெசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும்.

0: நேரம் 7:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்த அனுபவங்கள், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் முதலாம் பகுதி இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திய உங்க பேரு என்ன பண்றீங்க?
1: சார், என் பேரு சுமதிங்க, நான் ஊட்டிலிருந்து வரேங்க.
0: வீட்டில எல்லாம் அலங்கார செடிகள் எல்லாம் பார்த்துருக்கோம், நீங்க அருமையா வளர்த்துட்டு வரீங்க. இந்த அலங்கார செடிகள் அப்படின்னா என்னங்க? முதல்ல வந்து அலங்கார செடிகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: நான் வந்து அலங்கார செடினா வீட்டில் மேக்ஸிமம் மணி பிளான்ட் வளர்த்துருக்கேங்க. மணி பிளான்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. அதனால் என் வீடு ஃபுல்லாக இந்த அலங்கார செடியான மணி பிளான்ட், ரோஸ் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. வெளியே தோட்டத்தில் ரோஸ் வச்சுருக்கேங்க. வீடு வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க சார்.
0: இப்போ அலங்கார செடிகள் பொதுவாக நம்ம எதுக்காங்க வளர்த்துறோங்க?
1: அது ஒரு ஹாபீஸ் மாதிரி தாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு ஒரு அந்த செடிகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் என்ன என்ன பண்ணுவேன்னா, அது ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குவேங்க. மணி பிளான்ட் அது கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க. அது கட் பண்ணி நம்ம வச்சாலே, வேறு தொட்டியில் அப்படியே வச்சாலே வளர்ந்துருங்க. அதனால் நிறைய நம்ம பாட்டு வச்சு எல்லா தொட்டிலுமே வச்சுருக்கேங்க. அது ரெகுலராக நம்ம அடியில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பாட்டு வச்சு மண் போட்டு அந்த செடியை வச்சாலே நல்லா வளருங்க சார்.
0: இது இந்த மாதிரி அமைப்பு வந்து நம்ம மணி பிளான்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்களா, இல்லை வேறு வீட்டுக்குள்ளே இது வளர்த்தக்கூடிய ஒரு மணி பிளான்ட் இல்லைங்களா?
1: ஆமாங்க, வீட்டுக்குள்ளே நம்ம வச்சாலே அந்த கொஞ்சோண்டு அந்த சூரிய ஒளி வர மாதிரி பக்கத்தில் ஜன்னல் பக்கத்தில் வைக்கணுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா க்ரீனாக இருக்குங்க. இல்லைனா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒயிட்டு மாதிரி இருக்குங்க. நம்ம அந்த சூரிய ஒளி கொஞ்சம் படுற மாதிரியும் ரெகுலராக கொஞ்சம் தண்ணி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்குங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சூரிய ஒளியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த லீஃப் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குங்க. நல்லா நம்ம கொஞ்சம் பராமரிப்பெல்லாம் பண்ணோம்னா லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய லீஃபாக இருக்குங்க சார்.
0: இப்போ ஒருத்தர் வந்து அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அதனுடைய முதலே திட்டமிடுதல் வேணுமா, இல்லை வந்துட்டு வாங்கி சும்மாவே நம்ம வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
1: இதில் ஒன்றும் பிளானிங் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியிருந்து ஒரு கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டுங்க. நம்ம நல்லா கொஞ்சம் இந்த கல்லெல்லாம் இல்லாமல் மண் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கிற மண் போட்டுட்டு, நான் அப்படி தான் வச்சுருக்கேங்க. நைஸாக மண் போட்டுட்டு இந்த எருவு இருக்கு இல்லைங்களா, சாணி உரமே கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை பவுட்ரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த மண்ணையும் அந்த எருவையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருணுங்க. கலந்து விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி அப்படியே இருக்குங்க. அதை நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட் எடுத்து நம்ம அப்படியே அதை வச்சிட்டோம்னா அது அப்படியே அந்த 1 வீக் பார்த்தீங்கனாலே அப்படியே அந்த மொட்டு மாதிரி விடுறதுக்கு ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம சூரிய ஒளியில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைக்கணுங்க. டைரெக்டாகவும் நம்ம தண்ணி அதிலேயே விடலாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு நல்லானா அடியில் ஒரு பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாட்டு வச்சு நம்ம தண்ணி கொடுத்து இது பண்ணோம்னா அந்த கீழே இருக்கிற தண்ணியே அது அப்படியே உறிஞ்சிக்குங்க. அது நல்லா தண்ணி பாயும் சார் அதுக்கு.
0: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளான இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம இந்த சூரிய ஒளி படுற மாதிரி வைக்கணுங்களா, இல்லை இந்த மாதிரி திறந்த வழியிலே வைக்கலாமா? இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து மணி பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு அலங்கார செடியாக வீட்டுக்குள்ளே தான் நம்ம வச்சுருப்போம். ஆனால் பொதுவாக செடிகளுக்கு வந்து சூரிய ஒளி அவசியம். இப்போ இந்த மணி பிளான்ட்டுக்கு எப்படிங்க மேடம் நீங்கள் பண்ணுறீங்க?
1: அதுதான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த விண்டோஸ் பக்கத்தில் தாங்க வைப்பேன். ஏன்னா அது வச்சோம்னா வெயில் அவ்வளவும் படாதுங்க, தேவையான சூரிய ஒளியும் கிடச்சிருங்க. அதனால நான் எப்போவுமே விண்டோக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேங்க. இதே நம்ம வெயில் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விண்டோஸ்லாம் ஃபுல்லாக ஓப்பன் கொஞ்சம் விட்டுட்டு அந்த இது பண்ணும்போது வெளியிருந்து கொஞ்சம் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி பண்ணுவோம். நம்ம வெளியே கொண்டு போய் வச்சோம்னா மேக்ஸிமம் இந்த செடி கொஞ்சம் காயறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் கிடைக்கணும் சூரிய ஒளி, அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் அந்த லீஃப் வந்து க்ரீனாகவும் இருக்குங்க, நல்லா கொஞ்சம் பெரிய லீஃபாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்னோடய வீட்டிலலாம் பெரிய பெரிய லீஃபாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்படி கொடி மாதிரி நான் எடுத்து விட்டுருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராமரிப்பு முறை தாங்க சார்.
0: இப்போ நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இது டெய்லியுமே நம்ம பராமரிக்கக்கூடிய சூழல் வருமா, இல்லை நீங்கள் எப்படி இதை பராமரிக்கிறீங்க?
1: நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் விடுவேங்க சார். விட்டுட்டு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மண்ணெல்லாம் அப்படியே ஒரு அது வந்து மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 days ஒன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நோண்டி விடுவேங்க, லூஸ் கிடைக்கிறதுக்குங்க. அதை அப்படியே இது பண்ணி விடுவேன். மற்றபடி எந்த உரங்கள்னு எதுவும் நான் போடுறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம பதியம் பண்ணும் போது தான் நான் வந்து மண்ணையும் அந்த உரத்தையும் நல்லா மிங்கிள் பண்ணிடுவேங்க. அது ரெண்டுமே மண்ணும் இதுவும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். மண் கொஞ்சம் மேக்ஸிமம் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க சார். இந்த கல்லெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்துகிட்டு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேங்க. அப்போ பதியம் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுவேங்க. அப்புறம் ரெகுலராக நான் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து தண்ணி அதுக்கு விடுவேங்க சார். மற்றபடி ஒரு 15 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் தண்ணி பட்டு கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி விட்டோம்னா அது லூஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பாட்டிலே வந்து நம்ம ஒரு செடி மட்டும் வைக்க வேண்டியது இல்லைங்க. பக்கத்தில் அப்படியே நம்ம வச்சோம்னா அது நல்லா பஞ்சாக வருங்க. அதுவுமே இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க.
0: இப்போ மணி பிளான்ட் வகை அப்படின்னா அலங்கார செடிகள் இது ஒரு வகை தான் இருக்கா, இல்லை மணி பிளான்ட்டோட குடும்பங்கள் வேற ஏதாவது இருக்குங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாங்க சார், இப்போ நம்ம ஊட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பெரிய லீஃப் செடி தான் நிறையா இருக்குங்க வீட்டில். இது வந்து வெளியே நம்ம பிளைன் சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா வெளியவே அவங்க வச்சுருக்காங்கங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் அடித்த பாதி க்ரீனாகவும் பாதி ஒயிட்டாகவும் இருக்குங்க. நம்ம ஊட்டியில் பொறுத்தளவுக்கு நம்ம உள்ளேயே வச்சு பராமரிக்கிறதுனாலையும் இந்த சூரிய ஒளி கரெக்டான லெவலில் நம்ம வைக்கிறதுனாலையும் நல்லா பச்சை பசேல்னு இருக்குங்க. அது பார்க்குறக்கு வீடே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்கும்போதே. அதனால இந்த மாதிரி வகைங்க சார் நம்ம பார்த்து அந்த க்ரீன் லீஃப் மாதிரி தான் அந்த வகை பார்த்து தான் சார் நம்ம எடுக்கிறோம். மற்றபடி வெரைட்டிஸ் பார்த்தலாம் அப்படி ஒன்றும் இது பண்ணுறது இல்லைங்க சார்.
0: இப்போ அடுத்த பார்த்தோம்னா இந்த நிறைய வீட்டில் பார்த்தோன்னா இந்த தன் இப்போ பாட்டில் தண்ணி ஊற்றியும் வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்து வளர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. இது நீர்லேயும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை மண் அமைப்பு தான் இதுக்கு வேணுமா?
1: இல்லைங்க சார், இப்போது நம்மளுக்கு ரெண்டு வகையில் நீங்கள் சொன்னது மாதிரியே வளர்த்துக்கலாங்க. நானுமே வந்து பாருங்க இந்த பக்கம்லாம் பாட்டில் பாருங்கள் சின்ன சின்னது பாட்டில் தண்ணியோடு போட்டு வச்சுருப்பேன். அது என்னென்னா நல்லா லீஃப் நல்லா வருங்க. லீஃப் நல்லா அந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே நம்ம பதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அது லீஃப் நல்லா வேர் நல்லா பிடிச்சி வருங்க. அந்த வேரோடு எடுத்து நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பாட்டில்லையுமே விற்கலாங்க. நம்ம வந்து வீடு அலங்காரம் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாட்டு போட்டு வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன குட்டி குட்டி பாட்டிலுங்களில் நல்லா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டுங்க. இந்த மணி பிளான்ட் செடி எடுத்து வச்சிட்டோம்னா வேர் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக அப்படியே இருக்குங்க. அதுலேயுமே நல்லா லீஃப் நிறைய கிடைக்குங்க சார்.
0: இப்போ பொதுவாக மணி பிளான்ட்டை தாக்கக்கூடிய நோய்கள்னால் என்ன வகையான நோய்கள் இருக்கோ அது உங்களோட அனுபவத்தை வந்து பகிர்ந்துக்குங்க.
1: என்னோடய செடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பூச்சி அடிச்சிருக்காதுங்க. லீஃபில் எதுவுமே இந்த ஹோல்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது பாருங்கள். நான் கொடுக்குற இயற்கை உரம் தாங்க சார் இதுக்கு. இதுக்கு வந்து மற்றபடி வேறு நான் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. நம்ம மாட்டு சாணம் தான் நான் நல்லா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சுங்க. அது நல்லா பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அது நம்ம பதியம் பண்ணும் போதே நான் போட்டுருவேங்க. அப்புறம் நம்ம ஏதாச்சும் செடிக்கு இது கொஞ்சம் இந்த சமநிலை மாற்றத்தில் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் திருப்பி நான் கொஞ்சம் அதை பவுட்ரு எடுத்து கொஞ்சம் மேலே அப்படியே போட்டு மண்ணை கிளறி மட்டும் விடுவேன் சார். மற்றபடி இயற்கை உரம் தாங்க சார் நான் யூஸ் பண்ணுறேன்.
0: இயற்கை உரம் தான் வந்து நம்ம பயன்படுத்துகிறீங்க. இல்லை இப்போது இந்த அலங்கார செடிகளான மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது இது மிகவும் சீக்கிரமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களா, எப்படிங்க?
1: ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன செடி எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பாட்டில் இருக்கிற நம்ம வேர் வந்திருக்கு பாருங்க, அந்த நிறைய வேர் வந்த செடி எடுத்து நம்ம தொட்டியில் நட்டோம்னாலே அது கிட்டத்தட்ட ஒரு 1 weekலேயே நம்மளுக்கு அந்த இது வர அந்த லீஃப் எல்லாம் மொட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. நல்லா சீக்கிரம் செடி பிடிச்சிருங்க. இது வந்து சீக்கிரம் வளரக்கூடிய செடி தாங்க மணி பிளான்ட்.
0: இப்போ மணி பிளான்ட்டுங்கிறது ஒட்டு நடவு முறைங்களா, இல்லை வந்து நம்ம எப்படி விதை?
1: இல்லைங்க சார், கட்டிங் தாங்க இது. கட்டிங் அப்படியே நம்ம ஒரு மணி பிளான்ட் நம்ம வெளியிருந்து எங்கேயாச்சும் பார்த்தோம்னா அது சும்மா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாட்டில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறாவே வந்துடும். அப்படி இல்லைனாலுமே நம்ம தொட்டியிலையுமே டைரெக்டாக வைக்கலாங்க. அது நம்ம கட் ஃப்ளவர்ஸ் மாதிரி தாங்க சார் அது.
0: இப்போ இந்த மணி பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்தும் போது உங்களுக்கான அந்த மன நிறைவு இதை எப்படி நேயர்களுக்கு நீங்கள் அனுபவத்தை பகிர்ந்துக்கங்க?
1: எனக்கு வந்து இந்த தோட்டம் பராமரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ரோஸ் கட்டிங்லாம் நிறையவே வச்சுருப்பேன். அதுவுமே அந்த கட்டிங் முறை தாங்க சார் அது. வீட்டுக்குள்ளேன்னு பார்த்தபோது மணி பிளான்ட்டுங்க. மணி பிளான்ட் வைக்கும் போது நம்ம அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே மணி பிளான்ட்டு தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அந்த பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மணி பிளான்ட் கொஞ்சம் அந்த கொடியெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நான் பாட்டிலில் போட்டு வச்சுருவாங்க. போட்டு வச்சுட்டு பாட்டிலில் இது பண்ணிடுவாங்க. இது வந்து வளர்த்த ரொம்ப சந்தோஷம்தாங்க சார்.
0: ஓகே, மணி பிளான்ட்டை பற்றி அருமையாக சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம இந்த ரோஜா செடிகளுக்கு போகலாங்க. இப்போ இந்த செடியை வந்து நம்ம எப்படி வளர்த்தலாம்? இதை வந்து நம்ம வீட்டில் வந்து அலங்கார செடியாக நம்ம வளர்த்துருக்கு. என்ன மாதிரி திட்டமிடுதல் வச்சுருக்கீங்க, அதை வந்து எப்படி நம்ம வளர்த்தலாம், இதை பற்றி?
1: அதாங்க சார், இப்போ இந்த நல்ல அந்த களிமண் மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க எப்பவுமே. நல்லா கொஞ்சம் மண் நல்லா வெளியேந்து கொஞ்சம் அந்த ப்ரௌன் கலர் இருக்கிற மண் இருக்கும் பாருங்கள், அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உரம் போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுருவேங்க. நல்லா தட்டி காய வச்சுட்டு இந்த ஆட்டு சாணமும் நான் யூஸ் பண்ணுவேங்க அடிக்கடி, அதுவுமே நல்லா உரமாக தான் இருக்குங்க. அப்புறம் ரெண்டுமே நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணிடுவேங்க. பவுட்ரு பண்ணி மண்ணோட மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வச்சுட்டுங்க. ரோஸ் கட்டிங்கு அது வந்து அந்த அந்த சமநிலைக்கு அப்புறம் நான் கட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்து நம்ம பதியம் பண்ணிட்டு அதுக்குமே அப்படி தாங்க. நல்லா நம்ம தண்ணி இது நல்லா கொஞ்சம் வளர வரைக்கும் டெய்லி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுங்க. தண்ணி நம்ம நீர்ப்பாய்ச்சல் வந்து கொடுத்தோம்னா தான் செடி நல்லா பிடிச்சி வருங்க. பிடிச்சி வந்து நல்லா பட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஸ் செடியெலாம் வந்ததுக்கப்புறமும் அதையும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு முறை முறையாக கொடுத்தோம்னா நல்லா ஃப்ளவர்ஸ் நல்லா வருங்க சார்.
0: இப்போ இந்த ரோஜா செடிகள் வந்து நம்ம என்னென்ன வகையான பூக்கள் எல்லாம் பூக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
1: என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மெரூன் கலருக்கு வச்சுருப்பேங்க. மெரூன் கலர் இருக்குங்க, லைட் எல்லோ இருக்குது, லைட் பிங்க் இருக்குது.

0: அது இல்லாமல் ஒயிட் கலர் இருக்குங்க சார். இது எல்லாமே நான் வந்து சின்ன கட்டிங்காக தான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து என்னோடய பராமரிப்பு முறையில் தான் இந்த மாதிரி வந்திருக்குங்க. டெய்லியுமே நான் வந்துட்டு காலையில் தண்ணி எல்லாத்துக்குமே தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுருவேங்க, விட்டுருவேங்க. அப்புறம் அந்த உரம் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் போடுவேங்க சார். ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நான் இந்த மண்ணில் கலந்தது இல்லாமல் கொஞ்சம் அந்த பட்ஸ் நிறைய வரணும் அப்படி. என்னோட செடி பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலுமே ஒரு ரெண்டு மூணு ஒவ்வொரு மலர் மட்டும் இருக்காதுங்க, நிறைய பட்ஸ் பிடிச்சி பிடிச்சி வந்துட்டு ஒரு நம்ம ரோஸ் எடுத்து ஒரு ரோஸ் கட் பண்ணும்போது இன்னொரு ரோஸ் வந்துட்டே தான் இருக்குங்க. அதுக்கு வந்து இந்த உரம் முறை தாங்க சார். இதுக்கு நான் வந்து இயற்கை உரம் மட்டும்தான் போடுறேங்க, வேறு எந்த உரமும் நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. டெய்லியுமே தண்ணீர் ஊற்றிடுவோங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்ம மணி பிளான்ட்டுக்கு கீழே அந்த பிளேட்டில் இருக்கிற தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கு வந்து எல்லாமே நான் இதில் தான் வச்சுருக்கேங்க, கீழே தான் வச்சுருக்கேன். அதில் எல்லாத்துமே தண்ணி ஊற்றிடுவேன், பட்ஸ் நல்லா வந்துடுங்க சார். வந்ததுக்கப்புறமும் ரோஸ் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து கட் பண்ணிடுவேங்க. செடியிலே அப்படியே விடக்கூடாதுங்க, அதை கட் பண்ணால் தான் அடுத்த ஃப்ளவர் அடுத்த ரோஸ் பிடிக்கிறதுக்கு இதாக இருக்குங்க.
1: இப்போ பொதுவாக இந்த அலங்கார செடிகளில் வந்து தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா அந்த இலைசு கருகல் நோய் வருங்க, அதே மாதிரி வந்து அந்த இலை சுருட்டு நோயெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அனுபவத்தில் உங்களோட செடிகள்லாம் அந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்குங்களா, அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: இல்லைங்க சார், என்னோட செடிங்களை அந்த மாதிரி வராதுங்க. உரம் கரெக்டாக கொடுத்துருவேங்க, தண்ணி கரெக்டாக கொடுத்துருவேங்க. அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ரோஸ் வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டிங் சீசன் ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அந்த செடிக்கு மேலே சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம திருப்பி வைக்கும் போது தான் அடுத்த செடி வளர்றதுக்கான முறை இருக்குதுங்க. அதனால வந்து என்னோட செடி எதுவுமே நோய் தாக்குறதுக்கு இல்லைங்க. அந்த மாதிரி இலை பாருங்க, அந்த இலையெல்லாமே நல்லா தான் இருக்கும், ஃப்ளவர்ஸுமே பஞ்ச் பஞ்சாக தாங்க சார் வருங்க.
1: இப்போ இந்த அலங்கார செடிகள் நம்ம வளர்க்கணும் அப்படின்னா வந்து முதல்லயே திட்டமிடுதல் அவசியமா எப்படிங்க?
0: அதாங்க சார், எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நான் இந்த கட் ஃப்ளவர்ஸ் அந்த ரோஸ் அந்த மாதிரி தாங்க வளர்த்துறேன். பராமரிப்பு முறை தாங்க சார். அந்த மாதிரி ஒன்று திட்டமிடலாம், அந்த மண் அந்த உரம் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி முதல் திட்டமிடணுங்க. அது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த வேருங்க பிடிச்சி வர்றதுக்கு நல்லா இருக்குங்க. முறையான தண்ணீர் கொடுக்கணுங்க. ரொம்ப ஓவராகவும் கொடுத்துட்டோம்னா அந்த செடிங்க வந்து இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முறையாக அதுக்கு எவ்வளோ நீர் அளவு இருக்குமோ அதை கொடுத்துடணுங்க, உரம் கரெக்டாக போட்டுடணுங்க. அப்புறம் அந்த கட்டிங் சீசனில் வந்து நம்ம செடி இப்படியே வளர்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி விட்டோம்னா ஃப்ளவர்ஸ் பிடிக்காதுங்க. அதுக்குன்னு வந்து அந்த கட்டிங் சீசன் சமயத்தில் கட் பண்ணி தனியாக எடுத்துடணுங்க. அப்போ தான் அடுத்த இது கரெக்டாக நம்ம ஃப்ளவர் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க சார்.
1: அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை காந்தல் பகுதியைச் சேர்ந்த சுமதி அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தின் முதலாம் பகுதியை இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம். கறவை மாடுகளில் பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்களும் பிற பாதிப்புகளும். கறவை மாடுகள் வளர்ப்பில் லாபத்தின் அளவினை நிர்ணயிப்பதில் பசுக்களின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமாகும். அதாவது, உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் கறவை மாடுகள் மட்டுமே தங்களின் முழு உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை. எனவே மாடுகளின் ஆரோக்கியமானது அனைத்து சமயங்களிலும் முறையாக பேணப்படுதல் மிகவும் அவசியமாகும். அதிலும் கன்று ஈன்ற பின் தொடரும் சில நாட்கள் மாடுகளுக்கு மிகவும் சவாலான ஓர் காலமாகும். இக்காலமானது கன்று ஈன்றதிலிருந்து மாடானது இயல்பான அடுத்த பருவ சுழற்சிக்கு தயாராகும் காலம் வரையாகும். ஏனெனில் இக்காலகட்டத்தில் பிரசவ கால அசௌகரியங்களை தாண்டி பால் உற்பத்தி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. அதாவது, கன்று ஈன்றவுடன் ஏற்படும் உடற்செயலியல் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்கள், மாறுபடும் ஊட்டச்சத்து தேவைகள் ஆகியவற்றை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன. கறவை பசுக்களில் அதிகமான நோய் மற்றும் பிற பாதிப்புகள் இக்காலகட்டத்திலேயே ஏற்படுகின்றன. எனவே மாடுகளில் இறுதிக்கட்ட சினைக்காலம் தொடங்கி கன்று ஈன்ற 2 மாத காலம் வரை முறையான பராமரிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை நாம் எளிதில் கடந்து வர இயலும். மாடுகளில் ஏற்படும் பிரசவ காலத்திற்கு பிந்தைய பிரச்சினைகளை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தாங்குதல், கர்ப்பப்பை அலர்ஜி, கர்ப்பப்பை உற்சவு நோய், வளர்ச்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள், பால் காய்ச்சல், கீட்டோன் செறிவு நிலை, பிற பாதிப்புகள், கர்ப்பப்பை பிதுக்கம் மற்றும் மடியில் நீர்கோர்த்தல். கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், நச்சுக்கொடி உட்தங்குதல், கன்று ஈன்ற பின் 9 முதல் 12 மணி நேரத்துக்குள்ளாக நச்சுக்கொடியானது வெளித்தள்ளப்பட வேண்டும். இக்காலகட்டத்திற்கு மேலான விழாமல் இருக்கும் பட்சத்தில் கிருமி தொற்று ஏற்பட்டு கர்ப்பப்பை பாதிப்புக்குள்ளாகி பின்னர் கர்ப்பப்பை தனது இயல்பு நிலையை அடைய தாமதமாகும். இயல்பான கர்ப்பகாலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், ஹார்மோன் சமநிலை இல்லாதிருத்தல், இரட்டை கன்றுகள், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, அதிக சுற்றுப்புற வெப்பநிலை, சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் நச்சுக்கொடி வெளித்தள்ளுவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உடனடியாக கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய

சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட மாடுகளில் கர்ப்பப்பை பாதிப்புகள், கீட்டோன் செறிவு நிலை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சிறிது வெளித்தெரியும் நச்சுக்கொடியினை பிடித்து இழுத்தல், அதிக பிற கனமான பொருட்களை கட்டி தொங்கவிடுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. கர்ப்பப்பை அலர்ஜி. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் கர்ப்பப்பை தொற்று ஏற்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் இனப்பெருக்க உறுப்பு வழியாக துர்நாற்றமுள்ள திரவ ஒழுக்கு காணப்படும். பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளுதல் குறைதல், பால் உற்பத்தி குறைதல், சோர்வு மற்றும் அதிகரித்த உடல் வெப்பநிலை போன்ற அறிகுறிகள் காணப்படும். கன்று ஈனும் அறை, சுகாதாரம் மற்றும் பிற சுகாதார மேலாண்மை நடவடிக்கைகள் மூலம் இப்பிரச்சனைகளின் தாக்கத்தினை வெகுவாக குறைக்க இயலும். கர்ப்பப்பை உட்சவ்வு அலர்ஜி. இப்பாதிப்பானது கர்ப்பப்பையின் உட்சவினை மட்டும் பாதித்து நாற்றத்துடன் கூடிய திரவம் இனப்பெருக்க உறுப்பின் வாய்வழியாக வெளிப்படும். நோய் பாதிப்புள்ள காளைகளும் இனச்சேர்க்கை செய்தல், செயற்கை மூலம் கருவூட்டல் மற்றும் கன்று ஈனும் காலங்களில் கிருமி தொற்று ஏற்பட்டு இப்பாதிப்பு ஏற்படுகின்றது. இயல்பான கர்ப்ப காலத்திற்கு முன்னதாக பிரசவித்தல், கன்று பிரசவத்தில் சிக்கல், சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை, கருச்சிதைவு, நச்சுக்கொடி விழாதிருத்தல், முறையற்ற செயற்கை முறை கருவூட்டல், நோயினால் பாதிக்கப்பட்ட காளைகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துதல், சத்து பற்றாக்குறை, நோய் எதிர்ப்பு மண்டல குறைபாடுகள் ஆகிய காரணங்களினால் கர்ப்பப்பை உற்சவ்வு அலர்ஜி ஏற்படலாம். பெரும்பாலான பசுக்களில் ஒரு பருவ சுழற்சி ஓய்வளிப்பதன் மூலம் இப்பாதிப்பு சரியாகும். அவ்வாறு சரியாகாத பட்சத்தில் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை நாடுதல் மிகவும் அவசியம். வளர்சிதை மாற்றம் சார்ந்த நோய்கள், பால் காய்ச்சல். பால் காய்ச்சல் என்பது பசுக்களின் இரத்தத்தில் சுண்ணாம்பு சத்து குறைபாடு ஏற்படுவதால் உருவாகும் பாதிப்பாகும். அதிக பால் கறக்கும் பசுக்களில் போதிய அளவில் சுண்ணாம்பு சத்து கிடைக்காத பட்சத்தில் பால் காய்ச்சல் பிரச்சனை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட கால்நடைகள் எலம் முயற்சித்து முடியாமல் படுத்துவிடும். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈன்றதிலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளாக இப்பாதிப்பு ஏற்படலாம். முதுகு மற்றும் பின்னங்கால்கள் நடுங்குதல், காது மடல் துடித்தல் போன்றவை ஆரம்பகட்ட அறிகுறிகளாகும். ஆரம்ப கட்டத்தில் எல சிரமப்படும் பசுவானது உரிய சிகிச்சை கிடைக்காத பட்சத்தில் பக்கவாட்டப்படுத்திவிடும் மற்றும் கண்கள் நெளி குத்தி காணப்படும். அறிகுறிகள் வெளிப்பட துவங்கியதும் கால்நடை மருத்துவரின் உதவியுடன் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் பசுவானது உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பும். மெக்னீசிய சத்து பற்றாக்குறை. இரத்தத்தில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் இப்பாதிப்பிற்குள்ளான பசுக்களில் வலிப்பு அறிகுறிகள் வெளிப்படும். பெரும்பாலும் சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையுடன் இணைந்தே இப்பாதிப்பு ஏற்படும். உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் பாதிக்கப்பட்ட பசுக்களில் இறப்பு ஏற்படும். பொட்டாஷ் மற்றும் நைட்ரஜன் உரங்களை அதிகமாக பயன்படுத்திய நிலத்தில் வளரும் புற்களை உண்ணும் பசுக்களில் மெக்னீசிய பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ளது. இரத்த கீட்டோன் செறிவு நிலை. உச்சகட்ட பால் உற்பத்தி காலத்தில் உற்பத்திக்கு தேவையான அளவில் எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களில் கீட்டோன் செறிவு நிலை ஏற்படுகிறது. உணவின் மூலம் போதிய எரிசக்தி கிடைக்காத காரணத்தினால் பசுக்களின் உடம்பில் சேர்ந்துள்ள கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் தேவையான எரிசக்தியை பெறுவதற்கான உடற்செயலியல் மாற்றங்கள் நடைபெறும். எனினும் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியாகும். உரிய அளவினை எரிசக்தி தேவை. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் ஏற்கனவே எரிசக்தி பற்றாக்குறை இருப்பதால் கொழுப்பு அமிலம் மற்றும் கிளிசரால்கள் மூலம் எரிசக்தி உற்பத்தியானது முழுமையடையாமல் கீட்டோன் அமிலங்களான அசிட்டோன், அசிட்டோ அசிட்டிக் அமிலம், பீட்டா ஹைட்ராக்சி பியூரிக் அமிலம் போன்றவை உற்பத்தி செய்யப்பட்டு அவற்றின் செறிவு இரத்தத்தில் அதிகரிக்கிறது. பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறைவதால் பால் உற்பத்தி குறையும். பாதிக்கப்பட்ட கால்நடைகள் மந்தமான நிலையில் இருக்கும். உடல் வெப்பநிலை உயர்வு மற்றும் உடல் நீர் சத்து குறைவு ஏற்படும். உடல் எடையில் குறைவு ஏற்படும். சுவாசத்தில் சிறிதளவு பழத்தின் வாசனை வெளிப்படும். பாதிக்கப்பட்ட சில கால்நடைகளில் மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இத்தகைய கால்நடைகளில் கீழ்கண்ட விளைவுகள் ஏற்படலாம். கால்நடைகள் எவ்வித காரணமுமின்றி தொடர்ந்து நடப்பது, வட்டம் அடிப்பது முதலியவை காணப்படும். கால்களை குறுக்காக வைத்து நிற்கும்.
தலையினை தீவன தொட்டி அல்லது பிற பொருட்களின் மீது முட்டியபடி நிற்கும். பிற பொருட்களை கடித்தல் மற்றும் தேவையில்லாமல் எச்சில் ஒழுக அசை போடுதல் போன்றவை நிகழும். கீட்டோன் செறிவு நிலையினை கண்டறிந்து சற்று சிரமமாக இருப்பதால் இப்பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை கையாளுதல் மிகவும் அவசியமானதாகும். குறிப்பாக கால்நடைகளில் தீவன பராமரிப்பினை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மேற்கொள்வதன் மூலம் இப்பாதிப்பினால் கால்நடைகள் அதிகம் பாதிக்கப்படாமல் பராமரிக்க இயலும். பாதிக்கப்பட்ட வாய்ப்புள்ள கால்நடைகளுக்கு உரிய ஊட்டச்சத்துள்ள தீவனங்களை வழங்குவதுடன் வறட்சி காலங்களில் தானியங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனங்கள் வழங்க வேண்டும். அதிக பால் உற்பத்தி திறன் கொண்ட கால்நடைகளுக்கு உற்பத்திக்கு ஏற்ற வகையில் தீவனம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். பிற பாதிப்புகள். கர்ப்பப்பை பிதுக்கம். கன்று ஈன்ற பசுக்களில் ஈன்றவுடனோ சில மணி நேரம் கழித்தோ கர்ப்பப்பையானது வெளித்தள்ளப்படலாம். பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு கால்நடை மருத்துவரின் துணையுடன் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். மடியில் நீர்கோர்த்தல். அதிக பால் சுரக்கும் பசுக்களில் கன்று ஈனுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாகவோ கன்று ஈன்றவுடனோ இப்பிரச்சினை ஏற்படலாம். கர்ப்பப்பையில் உள்ள கருவின் அழுத்தம் காரணமாக மடியின் இயல்பான இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு மடியில் நீர்கோர்த்தல் பிரச்சினை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மடிப்பகுதியை மெதுவாக அழுத்திவிடுதல் மற்றும் சூடு ஒத்தடம் கொடுப்பதன் மூலம் இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்பட்டு வீக்கம் குறையும். பிரசவ காலத்திற்கு பிந்தைய நோய்கள் மற்றும் பாதிப்புக்கான மேலாண்மை நடவடிக்கைகள். இனப்பெருக்கத்திற்கான பசுக்களை தேர்ந்தெடுக்கும் சமயத்தில் கவனமுடன் செயல்பட்டு ஆரோக்கியமான பசுக்களையே தேர்வு செய்ய வேண்டும். கால்நடைகள் பராமரிப்பில் முழு சுகாதாரத்தினை பேணுவதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக கன்று ஈனும் அறையினை தூய்மையாக பராமரிக்க வேண்டும். கால்நடைகளுக்கு அவற்றின் உற்பத்திக்கேற்ற வகையில் போதிய ஊட்டச்சத்துக்களை சரிவிகிதத்தில் கிடைக்க செய்ய வேண்டும். பிரசவத்திற்கு முந்தைய 2 வாரம் மற்றும் பிந்தைய 2 வாரங்களில் மிகவும் கவனமுடன் செயல்படுவதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை வெகுவாக குறைக்க இயலும். கால்நடைகளுக்கு உரிய அளவில் தாதுக்கள் மற்றும் பிற உயிர் சத்துக்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதிக நோய் பாதிப்புக்குள்ளாகும் பசுக்களை இனம் கண்டறிந்து பண்ணையிலிருந்து அவ்வப்போது கழிப்பதன் மூலம் தேவையற்ற உற்பத்தி இழப்பினை தவிர்க்க இயலும். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி சி சசிகுமார், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சிமாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

ஆமா நேர்களே, இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பமான பாடல் இடம்பெறுனா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்பமான பாடலை கேட்கலாம். கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட பாடலை தேர்வு செய்யலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018, வெளியூர் நேர்களாக இருந்தால் 9342901018, புதிய நேர்களாக இருந்தால் 9830019108.

திருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பகுதியிலேருந்து. இவருக்கு விருப்பமான பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல், இந்த பூவுக்கும். சத்யநாராயணன் உங்களுக்கான பாடல் இதோ.

0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு எங்கிருந்துன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் மந்திரமூர்த்தி பேசுறேன், நாகர்கோயில் இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க மந்திரமூர்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும், சேமமா இருக்கணும்.
0: ஓகே, என்ன விருப்பமான பாடல்?
1: எனக்கு படத்தோட பேர் கிழக்கே போகும் ரயில்.
0: ஓகே, என்ன பாடல்?
1: மலர்களிலே ஆறா

0: மலர்களே ஆராதனை. ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வரும்.
1: மகிழ்ச்சி.
0: நன்றி நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு கேட்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் பரமத்தி வேலூர் ஜேடர் பாளையத்துல இருந்து ஜோதிமணிங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஜோதிமணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோங்க சார்.
0: நாமக்கல்ல இரவு பொழுதெல்லாம் எப்படி இருக்கு?
1: ரொம்ப வெயில் தாங்க சார், ரொம்ப அதிகமா இருக்கு.
0: ஓகே, இப்போ இந்த இரவு நேரத்துலயும் ரொம்ப இதா கஷ்டமா இருக்கு.
1: அந்த வேர்க்குதுங்க சார், அந்த என்ன பண்றது, காற்று எவ்வளவு ஃபேன் ஓடினாலும் காத்தே பத்த மாட்டேங்குதுங்க சார்.
0: ஓகே, ஒரு இனிமையான பாடல் கேளுங்க.
1: இது எப்படி இருக்கு படத்துல இருந்து, எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ, இயற்கையை வேண்டி மலைய வேண்டி பாடல் கேட்டிருக்குங்க சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றிங்க சார்.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவா மார்க்கெட் பகுதியிலேருந்து கேட்டிருக்காரு. அவருக்கு விருப்பமான பாடல் 6 to 60 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அருமையான பாடல்.

0: நம்ம கூட அடுத்த நேர் இருக்காரு, யாரு எங்கிருந்து கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மடத்துக்குள்ள வட்டம் கனியூர்ல இருந்து அண்ணாதுரைங்க சார்.
0: அண்ணாதுரை, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு சார், உங்களை மாதிரி உற்சாகமா இருக்கிறேங்க சார்.
0: ஓகே, சந்தோஷம். இந்த இனிமையான பொழுதுல ஒரு அருமையான பாடல் கேளுங்க.
1: ஒரு பாட்டு சார், 16 வயதுல படத்துல இருந்து சார்.
0: ஓகே,
1: செந்தோர பூவே செந்தோர பூவேங்கிற பாட்டு கொடுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கோம் சார். நான் வந்த கடுப்பாதி மணிவேசன் சார்.
0: எப்படி, என்ன பாடல் கொடுக்கலாம் மணி?
1: எனக்கு ரிக்ஷா மாமால இருந்த ஜிம்கி சிக்கா சிக்கா ஜிம்கி சிக்கா அந்த பாட்டு வைங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: நன்றி சார்.
2: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்
3: ஜிம்முக்கு சிக்கான்
2: ஜிம்முக்கு சிக்கான்
3: ஜிம்முக்கு சிக்கான்
2: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்
3: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்
2: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்
3: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், நீங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. இந்த இரவு வேளையிலே ஒரு அழகான உரையாடலும் உறவாடலும் கலந்த ஒரு பாடலோடு வந்திருக்கிறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தேடாத இடமெல்லாம் தேடினேன், பாடாத பாட்டெல்லாம் பாடினேன். அந்த பாடலை நீங்கள் வழங்க வேண்டும் அன்பு அறிவிப்பாளரே. வசந்த ராகம் என்கிற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை, வான்வெளியில் தவழ விடுங்கள், இரவு இனிதாகட்டும் கனவுகள்.
0: உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு.
1: நன்றி, வணக்கம்.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான நேயர் வாட்ஸ்அப் வழியாக வந்திருக்க நேயர் யாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி உங்களுக்காக படிச்சிடலாம். இனிய இரவு வணக்கம் நினைத்தால் இன்னைக்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் ராஜகுமாரன் பாடல் சித்தக்கத்தி பூக்களே என்ற பாடல் விருப்பம். தாராபுரம் எம் துரைராஜ் அவர்கள். துரைராஜ், உங்களுக்கான பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நீலகிரி மாவட்டம் எடப்பாடி சார்.
0: ரங்கநாதன் சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? நிகழ்ச்சியெல்லாம் அருமையா இருக்குங்க. 3 மணிக்கு வானவியல் கனகராஜ் சூப்பரா பண்ணியிருந்தாரு.
0: நன்றி நன்றி.
1: வானவியல் நிகழ்ச்சியில சூப்பரா பண்ணியிருந்தாருங்க.
0: ஓகே, மகிழ்ச்சி. என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்? எனக்கு சார்
0: சொல்லுங்க
1: சார்,
0: சொல்லுங்க சார்.
1: பாண்டிநாட்டு சங்கம் படத்துல இருந்துங்க.
0: பாடல் இதோ.
1: ஓகே, மிக்க நன்றி சார்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கொண்டோம். லாஸ்ட் காலர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்
1: ஐயா. இரா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி இருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
0: ஓகே, இளங்கோவுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? நிகழ்ச்சியோட இறுதி நேயர்.
1: ஆமாங்க ஐயா, மௌன கீதங்கள். என்னென்ன நேரத்தில் பாடல் எல்லாம் கேட்டுட்டு மௌனமா கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை சிந்து தூங்கலாமே அப்படிங்கிறதுக்காக டாடி டாடி. ஏன்னா எங்க பிள்ளைங்க நாளைக்கு ஊர்ல என்ன எதிர்பார்ப்பாங்க, அப்பா வருவாருன்னு, அதுக்காக இந்த பாடலை கொடுங்க. மௌன கீதங்கள் படத்துல இருந்து டாடி டாடி பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கு அந்த பாடல் இதோ.
1: நன்றிங்க.

நேர்லே, ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: expanding trade and industrial ties. The two leaders also visited the InnoProm India exhibition and interacted with the participants. President Putin invited Prime Minister to visit Russia for the 24th India-Russia Annual Summit. Prime Minister accepted the invitation. Mr. Modi gifted Mr. Putin a Russian translation of the Thirukkural, the ancient Tamil classic by poet philosopher Thiruvalluvar, during the meeting. During his bilateral meeting with Iranian President Masoud Pezeshkian, Prime Minister Modi exchanged views on recent developments in West Asia. Mr. Modi reiterated India's consistent position that all issues must be resolved through dialogue and diplomacy. Mr. Modi also underscored the need for continued efforts to ensure lasting peace and stability in the region, safeguarding freedom of navigation and commerce, and the safety and well-being of seafarers. The Prime Minister thanked Iran for its regular high-level participation in BRICS-related meetings despite the challenging circumstances. The Prime Minister also held a bilateral meeting with UN Secretary-General Antonio Guterres. Prime Minister Narendra Modi has said that BRICS nations are emerging as important centres of global innovation and solutions. Addressing the leaders' session of BRICS Business Forum at Bharat Mandapam in New Delhi this evening, Mr. Modi said the economic strength of BRICS has grown at nearly twice the pace of the rest of the world. He said new possibilities for innovation, spanning everything from grassroots initiatives to frontier technologies, are taking shape within the BRICS countries.
1: Aaj BRICS ke desh vishv ki 50% population, 40% GDP aur 25% se adhik trade ko represent karte hain. In varshon mein jahan global GDP kareeb 2.5 guna hui hai, wahi BRICS deshon ki combined GDP kareeb 4.5 guna hui hai. Yani BRICS ki economic strength duniya ki tulna mein kareeb 2 guni raftaar se badhi hai.
0: The Prime Minister said amid global uncertainties, India today offers a source of confidence for growth and stability. He called for making India innovate with India and scale for the world.
1: रिजिलियंस की बात करें तो भारत ने एनर्जी से लेकर टेक्नोलॉजी तक सप्लाई चेन्स को अधिक डाइवर्सिफाइड और रिलायबल बनाया. इसी रिजिलियंस का परिणाम है कि वैश्विक अनिश्चितताओं के बीच भी भारत आज ग्रोथ और स्टेबिलिटी का भरोसा दे रहा. हम रोड, रेलवे, पोर्ट और एयरपोर्ट्स का तेजी से विस्तार कर रहे हैं. साथ ही शिप बिल्डिंग, सेमीकंडक्टर, क्वांटम, क्रिटिकल मिनरल्स और बायोटेक जैसे स्ट्रेटेजिक क्षेत्रों में नई
0: Stressing on importance of safe sea routes, the Prime Minister said global trade can move forward only when sea lanes are secure, supply routes remain open and seafarers are safe.
1: Global trade तभी आगे बढ़ सकता है जब सी लेन सिक्योर हो, सप्लाई रूट ओपन हो और सी फेरर सेफ हो. और इसलिए भारत फ्रीडम ऑफ नेविगेशन और सी फेरर्स की सेफ्टी का दृढ़ समर्थक है.
0: Addressing the forum, Russian President Vladimir Putin said, over the last 5 years, more than 40% of the world's GDP has been produced by the BRICS countries. He said BRICS countries account for more than half of the world's population, and that is why they have a great dynamic, vibrant domestic markets.
2: And 40% of the world GDP have been produced by the BRICS countries, whereas the contribution of this group of seven it stands at only 29%. Now, speaking about the growth of the world economy over the same period, we see that more than half of that growth has been accounted by BRICS, whereas the G7 has only accounted for 18%.
0: Iranian President Masoud Pezeshkian suggested that one of the most important steps is to expand the use of national currencies in trade among the members. He said this step must be accompanied by the establishment of the necessary instruments for managing currency risks and reciprocal settlements.
3: We believe that the truest strength of BRICS is not confined merely to the size of its members' economics. Rather, it becomes more apparent when these capacities are transformed into a network of trade, investment, and joint financing.
0: South African President Cyril Ramaphosa said Global South must lead in manufacturing, technology and value creation. He also raised concern over unilateral sanctions. In his address, Union Minister of Commerce and Industry Piyush Goyal said that during India's chairship, BRICS has been driven by a clear purpose to achieve more balanced trade amongst member nations.
4: During India's chairship, we have been driven by a clear purpose to achieve more balanced trade among our countries and to explore the expansion of trade in services across the BRIC family. Under the visionary leadership of Prime Minister Narendra Modi, India remains committed to ensuring that this cooperation reaches those who form the backbone of our economy. It must benefit our farmers, empower our women in business, and provide greater opportunities for wealth and prosperity to our young entrepreneurs and MSME.
0: This is Akashvani giving you the news.
5: Stay updated, stay ahead. Follow us on X at AIR News Alerts and on Instagram at AIR News Alerts.
0: The stage is all set for the 18th BRICS summit to be held at Bharat Mandapam in New Delhi tomorrow. During the summit, Prime Minister Narendra Modi will play host to world leaders including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, South African President Cyril Ramaphosa, Egyptian President Abdel Fattah el-Sisi, Indonesian President Prabowo Subianto, Iran President Masoud Pezeshkian and Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan. The summit will get underway tomorrow with a closed session for the BRICS member countries on inclusive global governance and strengthening multilateralism. Leaders of BRICS member countries will witness the Bharat Innovates exhibition at Bharat Mandapam. They will also undertake a joint tree plantation, which will be followed by gala dinner hosted by Prime Minister Modi. The Prime Minister will hold a series of bilateral meetings with BRICS leaders on the sidelines of the summit. On Sunday, Mr. Modi will welcome the leaders of BRICS partner countries and outreach invitees. The leaders will participate in a session on resilience, innovation, cooperation and sustainability, shaping the future for inclusive global growth. Our correspondent has filed this report.
6: All eyes are on New Delhi as the national capital gears up to play host to a galaxy of world leaders. Ahead of the summit, the hot weather in the national capital turned pleasant with rain lashing several parts of the city this afternoon. India's 2026 BRICS chairship comes at a time of significant global transformation. The international system is experiencing economic fragmentation, technological disruption and geopolitical uncertainty. Climate change and resource pressures are adding further complexity. These interconnected challenges require cooperation that is inclusive, practical, and responsive to diverse national circumstances. India's chairship seeks to build consensus across diverse members while strengthening the effectiveness of existing mechanisms. India aims to reinforce BRICS as a constructive force for a more inclusive global order. With Anupam Mishra, Suparna Saikya, Akashvani News, Delhi.
0: Crown Prince of Abu Dhabi Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan and Malaysian Prime Minister Anwar Ibrahim arrived in New Delhi to attend the BRICS summit. Deputy Prime Minister of Russia Alexei Overchuk, President of Egypt Abdel Fattah el-Sisi and Prime Minister of Ethiopia Abiy Ahmed Ali are among the several dignitaries who have arrived for the summit. President of ASSOCHAM Nirmal K. Minda said that the Prime Minister's vision of transforming BRICS cooperation into concrete business outcomes is highly significant. He added that deepening trade, investment, technology, startup and business partnerships among BRICS economies can unlock enormous opportunities and create new avenues for inclusive and sustainable growth. Traffic restrictions, diversions and regulated movement will be enforced on several key roads in the national capital tomorrow in view of the BRICS summit. Commuters have been advised to plan their journeys in advance, use the metro wherever possible and allow additional travel time while travelling through or towards the affected areas. Meanwhile, Delhi Metro Rail Corporation has said metro operations on Sunday will commence from 6 a.m. This is Akashvani and you are listening to the news at 9.
5: Stay connected with AIR News. Follow us on X at AIR News Alerts and visit newsonair.gov.in for the latest updates.
0: In Yemen, the Houthi forces have advanced towards the strategic Bab al-Mandab Strait. Houthi forces have reached Dubab, a coastal town near the strait, and the strategic Mayun Island, media reports said. The development follows the Houthis' reported capture of the Red Sea port of Mocha earlier this week. Bab al-Mandab is a key shipping route connecting the Red Sea with the Gulf of Aden. The European Commission today formally submitted its proposal to the European Council to sign and conclude the Free Trade Agreement, FTA, with India, marking a major step towards implementing the ambitious pact, widely described as the mother of all deals. If authorized by the Council, the agreement will become the largest trade deal ever concluded by both the European Union and India. India and the EU announced the conclusion of the FTA in January, marking a historic milestone in the economic relations and trade engagement with key global partners. India has reiterated its unwavering resolve to combat terrorism on the 25th anniversary of the horrific 9/11 attacks in the US. Prime Minister Narendra Modi has said that while the threat of terrorism continues to evolve, India's resolve and opposition to terrorism in all its forms and manifestations remain unwavering. On the 25th anniversary of the horrific attacks, Mr. Modi said in a social media post today that terrorism has claimed countless lives around the world. In sports, in the Junior Asia Cup hockey, Indian junior men's team defeated Malaysia 3-1 in the first semi-final today to book a place in the final at the Mochi in China. Indian skipper Anmol Ekka scored 2 goals while Sukhvinder scored 1 goal. Five-time champions India had entered the last four in a dominant fashion, defeating Chinese Taipei 15-0 in the final Pool A match. India will face South Korea in the finals on Sunday. South Korea defeated Pakistan 4-1 this evening to reach the final. Indian junior women's team will face South Korea in the semi-final tomorrow. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds bilateral talks with Russian President Vladimir Putin ahead of the 18th BRICS summit in New Delhi, discusses progress across political, economic, defense, energy and regional and global issues. Prime Minister Modi reiterates on dialogue and diplomacy to resolve conflicts. Prime Minister also holds bilateral meetings with Iranian President and United Nations Secretary General. Heads of BRICS member countries attend leaders' session of BRICS Business Forum. PM Modi says economic strength of BRICS grew at nearly twice the pace of rest of the world. Iran-backed Houthi rebels capture Yemen's strategic Mayun Island in the Bab al-Mandeb Strait near Red Sea. And in hockey, Indian junior men's team enters final of the Asia Cup, defeating Malaysia at Mochi in China. And that is all in the news at 9. Good night.
7: நேரம் 9:15.
8: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
9: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் அதற்கான அவசியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
10: வணக்கம் மேடம்.
9: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன சார்? இதற்கான சட்டங்கள் கடந்த April 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இது பற்றி சொல்லுங்க சார்.
10: இந்தியாவில் வந்து ஒரு தொடர்ச்சியான நம்முடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதே மாதிரி முன்னேற்றம், இது எல்லாமே வந்து நிறைய ஒரு வேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சி வேகம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்போது என்னென்னா, ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொழிற்சாலைகள், அதே மாதிரியான ஏராளமான உற்பத்தி சார்ந்த பொருட்கள், அதே சமயத்தில் நிறைய சேவைகள், இந்த மாதிரியான மக்களுக்கு தேவையான வளர்ச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான முன்னேற்றங்களை நம்ம வந்து நாடெங்கும் பார்த்து கொண்டு வரோம். இந்த வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பல இடுபொருள்கள் வந்து இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் ஒரு கார் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஏராளமான எஃகு அல்லது வந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீங்க வேற ஏதோ ஒரு முக்கியமான உற்பத்தி பொருளை நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையா இருக்கு. ஒரு மருத்துவமனையை நீங்க கட்டுறீங்க, மருத்துவமனையை நீங்க மேம்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் அதே மாதிரியான ஏராளமான பொருட்களை பயன்படுத்தி நாம வந்து செய்யறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அடிப்படையில் இது எல்லாமே கடைசியில உபயோகமாக கூடிய ஒரு பகுதி அதுல இருக்கு. உபயோகத்துக்கு முடிஞ்ச பிற்பாடு கழிவுகள் வந்து ஒரு பெரிய அளவுல உருவாகுது. ஒன்னு திரவ கழிவு, இன்னொன்னு திடக்கழிவு, அதாவது சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த கழிவுகள் வந்து ஒரு முக்கியமான பொருட்களாகவே இருக்கு, ஆனா பயனற்ற பொருட்களாக இருக்கு. அதாவது ஒரு லெவல்ல அது வந்து அந்த துறையில அந்த சமயத்துல அது வந்து ஒரு கழிவு பொருளா மாறிடுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல், குறிப்பா இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ஃபில்ஸ் சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய மலை மர அந்த குப்பையை வந்து குவிச்சு வைக்கிறது வந்து ஒரு பெரிய பழக்கமாகவே பல ஆண்டுகளா இருந்து. அந்த காலத்துல நம்ம கிட்ட என்ன ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை ஒட்டி நீங்க ஏராளமான இண்டஸ்ட்ரி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்ப உதாரணமா தோல் பொருட்கள் உற்பத்தி செய்யறாங்க, அப்ப நீங்க அதுல இருந்து கழிவு இருக்கு, தோல் கழிவுகள் இருக்கு, அப்ப சாய கழிவுகள் இருக்கு, இந்த மாதிரி ஏராளமான கழிவுகள் எல்லாம் உற்பத்தி ஆகி வருது. அதுல வந்து ஒண்ணு சுவேஜில போய் சேரக்கூடிய திரவ கழிவுகள் ஒண்ணு, இன்னொன்னு சாலிடான கழிவுகள். இப்ப என்ன ஆகும்னா இந்த சாலிடான கழிவுகளை வந்து நிலத்துல போய் நம்ம கொட்டி சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கம், சில சமயம் வந்து அதை எரிக்கக்கூடிய முறை, அது
11: ரீசைக்கிள் பண்ணக்கூடியது ஒரு சிலது.
10: அந்த ரீசைக்ளிங் அப்படிங்கறது ரொம்ப பிற்காலத்துல வருது. ஆரம்பத்துல இருந்தே என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நிலத்துல போய் தான் நம்ம கொட்டி கொண்டே வரோம். அப்போ என்ன அது ஒண்ணு பூமியில கொட்டுறோம், பூமியை வந்து பள்ளம் தோண்டி கீழே கொட்டி அதை வச்சு கொண்டிருக்கோம், இல்ல நீங்க பூமிக்கு மேலேயே வந்து அது ஃபில் ஆகி போகுது. இது என்ன நடந்துச்சுன்னாங்க, நம்ம ஊர்ல தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய ஒரு விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தொற்று நோய்கள் அல்லது அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உவர்த்தன்மை, அதே மாதிரி அதனுடைய ஒரு விளைச்சல்ல இருக்கக்கூடிய பாதிப்பு, இது எல்லாமே ஊட்டச்சத்து குறைவு, இது எல்லாமே என்னடா காரணம்னா இந்த மாதிரியான திடக்கழிவுகள்,
11: இந்த நிலத்தடி நீர் மாசுபடுறத கூட சொல்லலாம்.
10: எல்லாமே எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாசு வந்து இந்த மாதிரியான திடக்கழிவுகள் வந்து முறையாக அதை வந்து சேமிக்காம முறையாக அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம போடும்போது பல ஆண்டுகளாக அந்த மாதிரி சேமிப்பு இடத்துல போட்டு வச்சா என்ன ஆகுதுன்னா ஒன்னும் நீங்க சுற்றுச்சூழலுக்கு மிக பெரிய பாதிப்பு, அதாவது சுவாசிக்க முடியாம பல பேர் வந்து திண்டாடுறாங்க. இப்ப நீங்க சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி கழிவுகளை எரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அப்போ என்ன ஆகும், இயல்பாகவே நீங்க கார்பன் உமிழ்வு அதிகமாகுது. அப்போ நீங்க அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வந்து மூச்சு விடுவதற்கு சிரமப்படுறாங்க, அல்லது நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் எல்லா இடத்துலயும் தூசு மாதிரி ஃபுல்லா ஒரு லேயரே வந்து வீடுகள்ல வண்டிகள்ல எல்லா இடத்துலயும் அது ஃபார்ம் ஆகும், அல்லது நீங்க வந்து மனிதர்களுக்கு வந்து இதை சுவாசிக்க முடியாம அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வருது. நீங்க சொன்ன மாதிரி நிலத்தடி நீர்லயும் அது எல்லா விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதே நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய நிலமாக இருந்தா அதுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க ஒரு சாலிட் வேஸ்ட் அப்படிங்கறத நம்ம ஏதோ ஒரு சரி கழிவு போட்டுட்டோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு காலம். இப்ப வந்து நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் இதனுடைய சிக்கல்களை ரொம்ப முன்னாடியே உணர்ந்து கொண்டுட்டாங்க. அதனாலயே அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து அவங்க வந்து இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கறத அவங்க வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய துறையாகவே அந்த நாடுகள்லாம் வளர்ந்துருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, இப்ப உதாரணமா ஜெர்மனின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப அவங்க வந்து 4-5 ஆக அது வந்து வேற வேற விதமா பிரிச்சு அதுக்கு ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு வண்ணமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து நம்ம இந்தியாலையும் நாம என்ன பண்றோம், இன்னைக்கு இந்த மாதிரியான கழிவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி அதை பிரிச்சு அதுக்கான முறையில நாம அதை வந்து ஒன்னும் நீங்க மறுசுழற்சி செய்ய முடியணும், இல்ல அதை கம்ப்ளீட்டா வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது இது வந்து நாளைக்கு ஒரு லேண்ட் ஃபில்ஸா மாறி அது நாளைக்கு வேற விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது ரெண்டு. இது எல்லாவற்றையும் கவனத்துல கொண்டுதான் நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவில நம்ம தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பேசி வரோம். நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வந்த பிற்பாடு இதுல இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தி கொண்டு, ஏன்னா நம்ம என்ன இதுல நடக்குதுன்னா அடிப்படையில நம்ம நிலத்தையே இழந்துறோம், அது வந்து ஒரு பயனற்ற நிலமெல்லாம் மாறிக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறி போகுது. அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் ஒழுங்கா மீட்டெடுத்து திருப்பியும் நீங்க மறுசுழற்சி செய்து இதெல்லாம் செய்யும் போது ஒரு முழுசான ஒரு புதிய துறையே இந்தியாவில் இப்போ நீங்க வளர்ந்துருச்சு. பாத்தீங்கன்னா மறுசுழற்சிக்கான ரீசைக்ளிங்கிறதே ஒரு பணித்துறையாக இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்து அது விதவிதமான ரீசைக்ளிங் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப மருத்துவ கழிவுகளுக்குள்ளேயே நீங்க வந்து ஏராளமா இப்ப நீங்க பல ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா வேற வேற கலர்ல வந்து குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க, இந்த குப்பைகளை இந்த இடத்துல தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய லார்ஜ் சொசைட்டிஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப அடிப்படையில் நம்ம என்னன்னா ரெண்டு விதமான கழிவுகள் எல்லாருக்கும் தெரியும், ஒன்னு வெட்டு இன்னொன்னு ட்ரை அப்படின்னு பிரிச்சு போடக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ வந்துருச்சு. இப்போ இது வந்து குடும்பங்கள்ல வீடுகள்ல கம்யூனிட்டிஸ்ல இதெல்லாம் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப என்னன்னா லார்ஜ் ஃபேக்ட் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய வந்து உற்பத்தி மையங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு இப்படி வந்து திரவ கழிவுகளை எஃபுலுவன்ட் மேனேஜ்மெண்ட் என்பது அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி திடக்கழிவுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப என்ன நாம இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா யார் அந்த கழிவுகளை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் அதை அழிப்பதற்கும் முறையாக மறுசுழற்சி செய்வதற்கும் முறையாக அழிப்பதற்குமான பொறுப்பாளிகள். அப்போ அதை வந்து நாம உறுதிப்படுத்துறதுதான் இந்த புதிய சட்டத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவத்துல என்ன நாம சொல்றோம்னா யார் யாரு எப்படி பிரிக்கிறோம் அதை எது நாலு விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து நீங்க வெட்டு, இன்னொன்னு ட்ரை, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம், இன்னொன்னு சானிட்டரின்னு ஒண்ணு சொல்றோம். சோ அப்ப இந்த நாளா பிரிச்சு இந்த நாளா பிரிச்சு போட்டு அதை வந்து அதற்கான ஒரு லோக்கல் பாடிஸோ இல்ல வந்து எந்த அமைப்புகள்கிட்ட அதை ஒப்படைக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அதை வந்து ப்ராப்பரா அதை வந்து மறுசுழற்சி செய்யணுமோ இல்ல அழிக்கணுமோ என்ன வழிமுறை அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவுக்கான பொறுப்பையும் யார் அந்த குப்பையை போடுறாங்களோ அவங்க தான் அதை எடுத்துக்கணும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அதை செய்யுது, ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிஸ்க்குள்ள அது நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு தனியான ஒரு இடத்தை ஒதுக்கி வைக்கணும், அந்த இடத்துல தான் அது போட்டு வைக்கணும், அந்த இடத்துலயே உன்னால மறுசுழற்சி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தா அதை நீ செய்யணும், அதை செய்யல உன்னால நீ வெளியே தான் கொடுக்க போற அப்படின்னா அந்த லோக்கல் பாடிஸோட நீ கொடுக்கணும், அந்த லோக்கல் பாடிஸ்ல இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடணும், அந்த குழு வந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு இவது ஒழுங்காக இந்த சாலிட் வேஸ்ட் ஒழுங்கா மேனேஜ் பண்ணப்படுகிறதா, இந்த திடக்கழிவை ஒழுங்கா அவங்க பண்றாங்களா, ரூல்ஸ் படி செய்யறாங்களா, இதை செய்வதன் மூலமாக எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் செய்கிறார்களா, எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இதை செஞ்சிருக்கிறாங்களோ அது வந்து நிறைவேறி இருக்கிறதா, இந்த மாதிரி ஏராளமான அடுக்குகள் அடுக்குகள் அதாவது ஒன்னு இண்டஸ்ட்ரி அதாவது குப்பை போடுறவங்க ஒரு பக்கம், அது வந்து நீங்க கம்யூனிட்டிஸா இருக்கலாம், பெரிய ஃபேக்டரிஸா இருக்கலாம், பெரிய லார்ஜ் மால்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அல்ல ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனா அவங்க தான் அதுக்கான பொறுப்பாளிகள், முதல் பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்கள நாம ஒரு முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அவர்களுக்கான ஒரு வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படிதான்ப்பா நீ வந்து கழிவுகளை நீ வந்து போடணும், இப்படிதான் பிரிக்கணும் அப்படிங்கறதுல இருந்து சொல்லி கொடுத்து அவங்களே அதை வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான வழி இருந்தா அவங்க பண்ணணும், இல்லைன்னா நீங்க லோக்கல் பாடிஸோட ஒர்க் பண்ணணும். அப்ப லோக்கல் பாடிஸ்க்கு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா, அந்த லோக்கல் பாடிஸ்க்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கான சட்ட வரைமுறைகள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மீறினாங்கன்னா என்ன அதுக்கு தண்டனை அப்படிங்கறது வரைக்கும் மிக தெளிவாக இது வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முறையாக இன்னைக்கு நான் அமலுக்கு வந்திருக்குங்க.
11: நிச்சயமா சார், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கழிவு மேலாண்மை அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரியும், ஆனா இதற்கு உள்ளடக்கி இவ்வளவு கூறுகள் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்றது தெரியுது. இப்பவே வந்து நம்ம வந்து பாத்துருக்கோம், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து பாத்துருக்கோம். சாதாரணமா நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையா வைத்துக் கொள்வதுதான் வந்து அந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியா நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரிதான் அந்த இயக்கத்தோட இன்னொரு ஒரு சார்பு பகுதியா தான் இதையும் பார்க்கலாமா சார்?
10: ஆமாங்க, அது வந்து பொதுமக்கள்னு வச்சுப்போமே, அதாவது பொதுமக்கள்னு நம்ம சொல்லுவானோ அதனுடைய நேரடியான பொறுப்பாளிகள் அல்லது ஈடுபட்டோம் அப்படின்னா சமூகங்கள் எல்லாரையுமே நம்ம அதுல உள்ளடக்கித்தான் அந்த இயக்கத்தை நம்ம வந்து தேசிய அளவுல ஸ்வச் பாரத்ங்கிற இயக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம். அது பாத்தீங்கன்னா அலுவலகங்கள்ல சுத்தப்படுத்துறதுல இருந்து கூட ஆரம்பிச்சு எல்லாருமே அதுல ஈடுபட்டாங்க. இது அதனுடைய இன்னொரு வேறுபட்ட முகம், ஆனா அது ரொம்ப மிக முக்கியமான முகம் என்னன்னா இது வந்து நீங்க லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு உருவாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்துல இதெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாவே நினைச்சது இல்லைங்க. இப்ப அதுதான் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அப்படின்ற ஆசைப்பட்டோம், அல்லது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பெருசா வளரணும், அல்லது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மாதிரியான உற்பத்திகள் பெருகணும், நம்ம வளர்ச்சி பெருகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம். இப்ப நம்ம என்ன நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இணையாக குப்பைகள் உருவாகின்றன, அதுக்கு இணையாக கழிவுகள் வந்து வேற இடத்துல உருவாகுது. அப்போ நாம வளர்ச்சியை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, உண்மையிலே நாம அதனால ஏற்படக்கூடிய சூழலியல் பாதிப்புகளையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். குறிப்பாக இதுல எங்க நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியிருக்குன்னா இது ஒண்ணு லேண்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஒண்ணு வச்சுக்கோங்களேன், இங்க அதுல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. ஏராளமா புகை இருக்கக்கூடிய பகுதிகள், இப்ப நீங்க வந்து மெயின் ரோட ஒட்டி நீங்க வாகனங்கள் போகக்கூடிய பகுதிகள் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுவாச கோளாறால அவ்வளவு பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. இப்ப எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம கணக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுது, வேற ஏதோ ஒரு புதுசான ஒரு உருவாகுதுன்னா அதனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயோ அதனால ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அல்லது அதனால அவங்க வீட்டுல தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது உற்பத்தி குறைஞ்சு போன அந்த நாட்கள்ல உற்பத்தியே கிடையாது, அப்போ உற்பத்தி இழப்புங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம வளர்ச்சியை சொல்றோம், அதே சமயத்துல அதனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான உடலியல் பிரச்சனைகள் வருகிறது, அவர்களுக்கு மனரீதியா பாதிப்பு வருகிறது, அவங்களால சம்பாதிக்க முடியல, அவங்க நாளைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பமே கஷ்டப்படுது. ஒரு ஏனர் தான், வீட்டுக்கு ஒரு சம்பாதிக்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே இந்த மாதிரி ஒரு சுவாச கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்துமா வந்துருச்சுன்னா அப்படி கஷ்டப்படுறாரு, அப்ப அந்த குடும்பமே அது கஷ்டப்படுது, வருமானம் இல்ல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நாம என்ன ஒரு காஸ்ட்ல நம்ம வளர்ச்சியை கொண்டு வரோம், எந்த வளர்ச்சியானது என்ன விதமான காஸ்டோட வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப நம்ம ரொம்ப ஆழமா கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் பாதிப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒழுங்குபடுத்த முடியுமோ அதை செய்து கொண்டே நாம வளர்ச்சியை கொண்டு வரணும். வளர்ச்சிக்கு எந்த வகையிலான தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆனால் அந்த வளர்ச்சி ஏற்படும் பொழுதே ஏற்படக்கூடிய பிற தொடர் விளைவுகள், பின்விளைவுகள் என்னவோ அவை ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான வழிமுறை என்ன, இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல அந்த இடத்துல தான் நாம அதை முழுசா புரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா, அந்த மாதிரி தொடர் விளைவுகள், பாதிப்புகள், பின்விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த திடக்கழிவுகளை முறையாக நிர்வகித்து அதை முறையாக ரீசைக்கிள் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணியோ இல்ல முழுசா அழிக்கணும்னா அழிச்சோ அதுக்கான ஒரு வழிமுறையோட அதை அழிச்சு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்க்க வேண்டும். அப்போ இந்த ஸ்வச் பாரத் என்ன விதமான அளவுக்கு நம்ம நேரடியான முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி இந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மை என்பதும் ஈக்குவலி வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட்.
11: நிச்சயமா சார், திடக்கழிவு மேலாண்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு, ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ ஓ கோல் போட முடியல, சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு, நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க. சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
12: சர்

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவேணை இசை. அக்கரை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. முதலில் பணிபதி சாயி, தியாகராஜர் கீர்த்தனை, ஜங்காரத்வனி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவேண இசை, அக்கறை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமாவரன் ஹரிகேசவன் பாசுரம், சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே கோபாலம், சதாசிவ பிரம்மேந்திரர் சாகித்யம், ராகம் இந்தோளம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து தெருவில் வாரானோ என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பதம், கமாஸ்ராக மாதித்தாளம், திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஊத்துக்காடு வேங்கடகவி இயற்றிய தில்லானா சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரமேன இசை இடம்பெற கேட்டீர்கள். அக்கரை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

நேரம் 10:45 நிமிடம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் ஒலிவில் வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் டாக்ஸி டிரைவர் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியுள்ள பாடல்.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அதிக மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே தாம்பரம் தொடங்கி மானாமுதிரை வரை ஒரு வழி முன்பதிவில்லா சிறப்பு ரயில் ஒன்றை இயக்கவிருக்கிறது. இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து மானாமுதிரை வரை செல்லவிருக்கின்ற இந்த ரயில் 06:19 நாளை காலை 10:30 அளவுக்கு மானாமுதிரை சென்று சேரும். பயணத் தேவை இருப்பவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். மீண்டும் ஒருமுறை ரயிலின் எண்ணை அறிவிக்கிறோம். ரயில் எண் 06:19 தாம்பரம் முதல் மானாமுதிரை வரை செல்லும் இந்த முன்பதிவு இல்லா ஒரு வழி ரயில் சேவை இன்று இரவு 11:50 தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு நாளை காலை மானாமுதிரைக்கு 10:30 சென்று சேரும் என்று தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காற்றோடு கலந்தேர்வா நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரே வானம் ஒரே பூமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

கேட்ட பாடலுடன் காற்றோடு கலந்திரவா நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் இப்போது 11 மணி. வானிலை சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 1.4 டிகிரி குறைவு. காற்றின் ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.4 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ், காற்றின் ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புதுக்காலை, இதில் சுழல் விளக்கு. தேசிய ஊட்டச்சத்து மாதம், என் ஹேமாவதி அவர்கள் எழுதிய செய்தி கட்டுரை. தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 12 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு ஓ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு. தெற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 மணிக்கும் 8:45 திரைகானம். 8:30 கணபதி உலா, வெற்றி அருளிடம் வெள்ளை விநாயகர். திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோயில் சித்திரம். 9:00 அரங்கிசை, இதில் ஷேர்தலை டாக்டர் கே ஆன் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் எஸ் சிந்துஜா அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி சுப்பிரமணி அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிவியல் தொழில்நுட்ப திறன் மேம்பாடு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டம் குறித்து தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் குறித்த உரை சித்திரம், எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகானம். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். இரவு 7:00 திரைகானம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் விதையிலிருந்து விற்பனை வரை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் இயற்கை விவசாயி அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். காய்கறிகளில் பதப்படுத்துதல், சேமிப்பு, பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8:05 திரைகாலம். 8:45 ஃப்ரம் ஸ்லே டு ஸ்மார்ட் போர்ட்ஸ் ஆங்கில நிகழ்ச்சியின் முதற் பகுதி. கற்பித்தல் முறை மாற்றங்கள் குறித்து கல்வி ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா, உதவி தலைமை ஆசிரியர் சி கவிதா ஆகியோர் பங்குபெறும் கலந்துரையாடல். 9:15 திரைகானம். 10:00 அகில பாரத இசை, இதில் அஸ்வின் எம் தல்வி அவர்களின் சுர்பஹார் இசை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.